நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 28 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. கீரவாணி ராகத்தில் மங்கள இசை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் இன்று திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம். எமது முதல் அலைவரிசையில் இன்று முற்பகல் மணி 11:10 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டனில் நடைபெறும் சோமநாதர் கோயில் புனரமைப்பின் 75வது ஆண்டு விழாவான சோமநாதர் அமிர்த பர்வதம் விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை. எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மணி 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலரில் ரமா ராமநாதன் அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம். சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம், ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயனி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை. 8 இதயராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் வழங்கும் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும். இன்று ஒரு தகவல்.

காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் சாலை விதிகள் நமக்கானவை. ஸ்ரீரங்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் எம் கார்த்திகேயன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள். 7 அறிவு பாய்ஸ் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10 தூக்கம் ஒரு வரம் தருகிறது மங்கையர் உலகம். 12:50 பாப் கார்னர். இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. ஒன்பது 15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒன்பது 9:00 அரங்கிசையில் சுத்தானந்த பாரதி அவர்களின் பாடல் தொகுப்பாக பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோரின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 தென்காசி மாவட்ட செய்திமடல். 10:00 அரங்கிசையில் சின்னமனோர் ஏ கார்த்திகேயன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். கேட்டது நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தகவல்களோடு திரை இசை, கேட்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசை. நேயர்களுக்காக நேயர்களால்

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏவா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: 6 மணி 2 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதி பண்.

0: நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோண்டிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மா வா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான் நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார், அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினாள், அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறைதிருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா, மாதவா, வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால்தான் அப்படி அழைக்கிறோம், அருள் புரிவா என வேண்டுகிறாள். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய், பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு, பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன், எங்கள் மேல் பாம்பு போல் சீராது, அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றித் திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: ஸ்வரங்களின் சுவாரஸ்யம் இசையோடு கைகோர்க்கும் காற்றையும் சுகமாக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்த ராகம்.

திறமையின் மூலம் புகழை பெறலாம், ஆனால் ஒழுக்கத்தின் மூலமே சிறந்த மனிதன் என்ற அடையாளத்தை பெற முடியும். நான் எனும் சுயம் தன் முழுமையை அறிந்தால் மட்டுமே தொடர் ஆனந்தம் கூடவே வரும். ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் குமாரவயலூர் சி. திருஞான சம்பந்த ஓதுவார் பாடும் பாடல்

திருநாவுக்கரசர் பதிகத்தை பாடியிருந்தார் குமாரவயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார். கடவுள் என்னும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கடவுளை நீங்கள் மூளையறிவு, தர்க்கம், காரணம், கருத்து ஆகியவற்றை வைத்து புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நழுவ விட்டு விடுவீர்கள், அவரை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். கடவுளை புரிந்து கொள்ள முடியாது, உணரத்தான் முடியும். எனவே புரிந்து கொள்ள நினைக்காமல் உணர்வாய் அறிந்து கொள்ள முயலுங்கள். திருச்சி எம்.ஒய். நசுருதீன், பி.எஸ். சசிரேகா, குரல்கள் ஆனந்தராகத்தில்.

கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றை தற்காலிகமாக்குவதும் நிரந்தரமாக்குவதும் நம்மிடம்தான் இருக்கிறது. நிரந்தரமாக்கினால் நோயாளி, தற்காலிகமாக்கினால் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான நபராக மாறுவதும் நோயாளியாக மாறுவதும் நம் மனநிலையை பொறுத்தது. நமக்கு தேவையானதை நாம் தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜாலி ஆபிரகாம் பாடும் பாடல் ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்

கோவில் செய்திகள். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் விருப்பன் திருநாளில் ஆறாம் நாளான இன்று தங்க ஹம்ச வாகனம் இரவு 8 மணிக்கு யானை வாகனத்தில் புறப்பாடு. திருச்சி கள்ளக்குடி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் இரவு 7 மணிக்கு அன்னவாகனத்தில் அம்பிகை திருவீதி உலா. தஞ்சை நரசிங்கன்பேட்டை மகாமாரியம்மன் ஆலயத்தில் பிற்பகல் 1 மணிக்கு கஞ்சிவார்த்தல் மண்டகப்படி.

0: ஸ்ரீ சரோஜா சி லலிதா குரல்களில் கேட்டது திருப்புகள். இப்போது நிறைவு பெறும் ஆனந்தராகம் மீண்டும் நாளை காலை மணி 6:15.
1: உழவு சொந்தங்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 28 திங்கட்கிழமை. இப்போது வயக்காடு
2: என்ன பார்த்து பூரிப்பு அடையிற மாதிரி தெரியுது?
3: நான் உன்னை பார்த்து பூரிப்பு அடையறேன். செம காமெடிப்பா, இரு கொஞ்சம்
2: சிரிச்சுக்கிறேன். சிரிக்க என்ன இருக்குங்க?
3: சிரிக்க என்ன இல்லை தம்பி, காலையிலே மாடு மேய்க்க போய் பார்த்துருக்குறேன். ஆனால் நீ மாட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கத்தான் போகிறப்பா? இதில் எது மாடுன்னு வர சரியாக யூகிக்க முடியலையே. கீழே இருக்கிறது மாடா இல்லை மேலே இருக்கிறதா?
2: ஏன் டீ கடைக்கு போக பைக் இல்லை, காலும் வலிக்குது, வேற என்ன செய்ய? என்னோடய வேங்க மாடு இருக்குல்ல, அது என்னை தாங்கிக்கிறாதா? அதனால தான் அது மேலே ஏறி போகிறேன்.
3: பாவம்ப்பா, அந்த மாட்டை பார்த்தா உன்னை விட ரொம்ப நோஞ்சானா இருக்கு. அடடா பாருப்பா, வாயில நுர வேற தள்ளுதுப்பா.
2: அதுக்கு என்ன பண்ண, அது எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நுரையத்தான் கக்குது.
3: என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட, அது ஆபத்து இல்ல?
2: புரியலண்ணே, என்ன சொல்றீங்க
3: தம்பி? கால்நடைகளுக்கு தசை நடுக்கம், மூச்சு திணறல், கண்ணுல தண்ணி வர்றது, அதிக உமிழ்நீர் சுரக்கிறது, வாய் வழியா நுரை வழியறது, இதெல்லாம் சயனைடு நச்சுத்தன்மையின் அறிகுறியா இருக்கலாம் தம்பி.
2: என்ன, இலைத்தலை சாப்பிட்டா சயனைடு நச்சுத்தன்மை ஏற்படுமா?
3: தம்பி ஒரு பெரிய விஷயம் சொல்றேன், நல்லா கேளு. மாட்டுல இருந்து இறங்குறியா இல்ல வேங்க மேல உட்கார்ந்துகிட்டே கேக்குறியா?
2: கீழே இறங்கிருவோன்னு.
3: பாவம்ப்பா வேங்க. இந்த பாரு, முதிர்ச்சி அடையாத பூக்கும் தருணத்துல இருக்கக்கூடிய இளம் பச்சை சோளப்பயிறு தீவனம், அரளி வெதை, மரவள்ளி கிழங்குக்கு, மரவள்ளி கிழங்கோட இலைகள், தோள்பட்டை, இது போன்ற இடத்துல சயனைடு நச்சுத்தன்மை அதிக அளவுல இருக்கு. குறிப்பா சோளப்பயிரில் இளான் நிலையில் இருக்கிற சோளம், அல்லது வறட்சி அல்லது பனிக்காலத்துக்கு அப்புறமா அந்த சோளத்தை மாடு மேய்ஞ்சா நச்சுத்தன்மை நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோராயமாக 60 சென்டிமீட்டர் உயரத்தை அடையிற வரைக்கும் இந்த சோளத்தாவரம் ஆபத்தானவைப்பா. இதில் துரின், என்னது
2: துரின்
3: அப்படிங்கிற சயனைடு நச்சுத்தன்மை கால்நடைகள் சோளத்தை சாப்பிடும்போது அதுங்க வயிற்றுக்குள்ளார போய் உடஞ்சி ஹைட்ரஜன் சயனைடை வெளியிடும், புரியுதா? அதே மாதிரி மரவள்ளி கிழங்கோட இலைகள் மற்றும் பழங்களோட தோலில் லினாரின், எப்படியே
2: லினாரின்
3: அப்படிங்கிற சயனைடு நச்சுத்தன்மை வெளியேறும். ஒரு சில வறட்சி பகுதிகளை விளையிற கரும்பு சோகைகளும் சயனைடு நச்சுத்தன்மையை வெளியிடும். கொஞ்சமாத்தான் நச்சுத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கிட்டா அது கால்நடைகள் சிறுநீர்ல வெளியேறிடும். அதிகமான நச்சுத்தன்மை இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன அறிகுறி தென்படும். பா, என்ன சொன்ன ஏற்கனவே?
2: மூச்சு திணறல், கண்ணீர் வடிறது, வாயில நுர தள்ளுறது.
3: இப்போ வேங்கைக்கு நுர தள்ளிச்சு பாரு, அது மாதிரி கூட ஏற்படும். இது அந்த மாட்டோட உயிருக்கே ஆபத்தா கூட முடிஞ்சிரும் தம்பி.
2: என்னென்ன தாவரங்களை சாப்பிடுறதால இவ்வளவு பிரச்சனை இருக்குதா?
3: ஆமாப்பா, ஆமா. அதனால மேய்ச்சல் நிலங்களை பார்த்து மாடுகளை மேய்ச்சலுக்கு விடணும். வெயில்ல உலர்த்தின பயிர்களை கால்நடைகளுக்கு கொடுக்கணும். ஊர்கா புல் இருக்குல்ல, அது சயனைடு உள்ளடக்கத்தை குறைக்கிறதுனால ஊர்கா புல்ல கொடுக்கலாம்.
2: ஓஹோ, என்னோட வேங்கைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன
3: சரி, பின்ன என்னத்தான் பிரச்சனை, ஏன் வாயில நுர தள்ளுது?
2: அது ஒண்ணு இல்லைண்ணே, காலையிலேயே வெயில் அதிகமா இருக்குன்னு நான் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம்

0: மாட்டுக்கும் ஊத்தி விட்டுட்டேன், கூலா இருக்கட்டும்னு, அதனால தான் இருக்குமோ?
1: அட பாவி, அது மனுஷனுக்கே ஒத்துக்காதேப்பா, உனக்கு ஒத்துக்கும். இருந்தாலும் அது எப்படி விலங்குகளுக்கு ஒத்துக்கும்? இரு, நான் போனை போடுறேன்.
0: யாருக்கு?
1: போலீஸுக்கு தான்.
0: ஏன்?
1: அவங்க வந்து உன் வாயில பருத்தி கொட்டையையும் புண்ணாக்கையும் கலந்து கரைச்சு ஊத்துவாங்க.
2: சின்ன பிரச்சனமா இருக்கு.
0: டீ கட்டு எஸ்கேப்பு.

நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம், சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்ற அளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள், நுண்ணுயிர் கலவை, யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விட வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தற்போது கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் உருளை புழுக்களின் நோய் உண்டாக்கும் லார்வா பருவம், நாடா புழுக்களை பரப்பும் சிற்றுண்ணிகளும் மேய்ச்சல் நிலங்களில் அதிகமாக காணப்படும். இதனால் மேய்ச்சலுக்கு செல்லும் இளம் ஆட்டுக்குட்டிகள் கன்றுகளுக்கு குடற்புழு தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடற்புழு தாக்கம் ஏற்பட்ட ஆட்டுக்குட்டி கன்றுகளில் தீவனம் உண்ணாமை, வளர்ச்சி குறைவு, களிச்சல் போன்ற பொதுவான அறிகுறிகளும், இரத்தத்தை உறிஞ்சும் உருளை புழுக்களின் தாக்கத்தால் இரத்த சோகை, கீழ்த்தாடை வீக்கம், மூக்கு செளி போன்ற அறிகுறிகள் காணப்படும். குடற்புழு தாக்கம் தீவிரமாக இருந்தால் இறப்பு ஏற்படலாம். எனவே குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படும் பொருளாதார இழப்பை தடுக்க கால்நடைகளுக்கு சாண பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். வேளாண் அறிவுரைகள். தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு மேற்கொண்டு வரும் நாட்களில் பெய்யும் மழையை பயன்படுத்தி சித்திரை பட்டத்தில் மானாவாரியாக நிலக்கடலை விதைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனவே TMV 1, CO 8, VRI 10 போன்ற அதிக மகசூல் தரும் புதிய ரகங்களை தேர்ந்தெடுத்து விதைப்பு செய்யலாம். மேலும் விதைப்பதற்கு முன் ட்ரைகோடர்மா விரிடி என்ற எதிர் உயிர் பூஞ்சார கொல்லியுடன் 1 கிலோ நிலக்கடலை விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பதால் இளம் பருவத்தில் வரும் வேரழ்கள் நோயினை கட்டுப்படுத்தலாம். அடி உரமாக ஊட்டமேற்றிய தொழு உரத்துடன் 1 ஏக்கருக்கு 80 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த ஈரப்பதமான காலநிலை காரணமாக சப்பை அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் முக்கிய அறிகுறிகளானது காய் முழுவதும் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். அழுகலானது காயின் வெளியிலோ அல்லது உட்பகுதியிலோ காணப்படும். மேலும் காய் வெடிக்காமல் இளம் பருவத்திலேயே உதிர்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த மேங்கோசப் என்ற ரசாயன பூஞ்சான கொல்லியை

0: ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள். நேர்களே, கேட்டு பயன்பெறுங்கள்.
1: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்

ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல்மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தாவேகவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது.
204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்து சென்னை அணி

0: 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மணி 55 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள
2: மலர்கிறது நாள் மலர்.
3: 1998 இதே நாளில் பொக்ரானில் 2வது முறையாக அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. உலகையே நம் நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அந்த சோதனையை நினைவுபடுத்தும் வகையிலும் அறிவியல் தொழில்நுட்பத்தினை வளர்க்கவும் 1999 முதல் இந்நாள் தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொன்முடி, என் தங்கை என வெற்றி படங்களை அந்நாளில் கொடுத்த நாயகன் PV நரசிம்ம பாரதியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1978. பின் திரையிலிருந்து ஒதுங்கி பாரதி நாடகமன்றம் என்ற சொந்த நாடக குழுவின் மூலம் பல சமூக நாடகங்களை மேடையேற்றினார் PV நரசிம்ம பாரதி. கவியோகி சுதானந்த பாரதியார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1897. புத்தக படிப்பு மட்டுமே கல்வி என்று, மூளை, மனம், புலன்கள் உழைப்பு மூலமாகவும் கல்வி கற்க வேண்டும் என கல்வி குறித்த கருத்துக்களை முன்வைத்தவர். பிரெஞ்சு, லத்தீன் போன்ற அயல்மொழிகளையும் கற்று அம்மொழிகளிலிருந்து சிறந்த இலக்கியங்களை அழகு தமிழ் நடையில் மொழிபெயர்த்தவர். விக்டர் ஹியூகோவின் புதினத்தை ஏழைப்படும் பாடு என்று மொழிபெயர்த்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் ராஜராஜன் விருது இவரது பாரத சக்தி நூலுக்கு கிடைத்தது. அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல் என்பதே கவியோகி சுதானந்த பாரதியார் உலகுக்கு அளித்த செய்தி. விடுதலை போராட்ட வீரர் ஆசப் அலி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1888. அமெரிக்காவிற்கான முதல் இந்திய தூதரான இவர் நாட்டின் விடுதலைக்கு பின் ஒரிசா மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றியவர். ஆசப் அலி தன்னை போன்ற ஒத்த சிந்தனை கொண்ட அருணாவை கரம் பிடித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கான பயணத்திலும் தனது மனைவியுடன் இணைந்தே செயல்பட்டார். விடுதலை போராட்ட வீரர் பூண்டி துளசியையா வாண்டையார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929. காந்திய கொள்கைகளில் தீராத பற்று கொண்ட இவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தவர். வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகள் கொண்ட இன்ப வாழ்வு எனும் புத்தகத்தை எழுதியதோடு 100,000 பிரதிகளுக்கு மேல் அச்சிட்டு காண வருவோருக்கு அன்பளிப்பு செய்தார். பிரபல இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபைன்மன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1918. இயற்பியல் எவ்வளவு அழகான, சுவாரஸ்யமான அறிவியல் என்பதை ஃபைன்மேன் லெக்சர்ஸ் எனும் புத்தகத்தில் விளக்கியுள்ளார். தமிழில் பல வெற்றி படங்களை தந்த அமெரிக்க இயக்குநர் எல்லிஸ் ஆர். டங்கன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1909. சினிமாவில் நாடக பாணி எதிரொலிப்பதை மாற்றி நடிகர்களின் முகபாவனை உடல் மொழிகளில் மாற்றத்தை கொண்டு வந்தார். MGR, MK ராதா, TS பாலையா, NS கிருஷ்ணன் ஆகியோரை அறிமுகம் செய்தவர் இவர். இரு சகோதரர்கள், அம்பிகாபதி, மீரா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் எல்லிஸ் ஆர். டங்கன். தன்னிகரற்ற தத்துவ ஞானி ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1895. சென்ற நூற்றாண்டின் தத்துவ ஞானிகளில் ஒருவராக இவர் மதிக்கப்படுகிறார். மனிதருக்கு தேவை மாற்றமல்ல, விழிப்புணர்வே என்றவர். யூ ஆர் த வேர்ல்ட், தி அவேக்கனிங் இன்டெலிஜென்ஸ் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் குறிப்பிடத்தக்க நூல்கள். நகைச்சுவை குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் நெல்லை சிவாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. இயக்குநர் பாண்டியராஜனின் ஆண் பாவம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் தன் தனித்துவமான நெல்லை பாணி பேச்சால் திரையுலகில் புகழ்பெற்றார்.

0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய தொடக்கம் மட்டும் இல்லை, அது நம் கனவுகளை நிஜமாக்கும் இயற்கை நமக்கு தரும் மற்றொரு வாய்ப்பு. நேற்று நாம் செய்த தவறுகள் அனுபவங்களாகட்டும், இன்று நாம் செய்ய போகும் முயற்சிகள் வெற்றிகளாகட்டும், உன்னதமான இலக்குகளை நோக்கி பயணிக்க தயாராக கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களின் இந்த காலை பொழுதை நம்பிக்கையோடு தொடங்க செய்கிறது உங்கள் அன்பிற்குரிய காலை மலர்.
1: கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி

0: செவிச்செல்வம் வழங்குபவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
1: எளிமையான சொற்கள், மக்கள் பேசும் மொழிநடை, அற்புதமான கருத்துக்கள் தாங்கி திரையுலகில் அழகு சேர்த்த பெருமை பட்டுக்கோட்டையாரி சார். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான்காடு என்கிற கிராமத்தில் 1930 ஏப்ரல் 13 அருணாசல கவிராயர் விசாலாட்சி தம்பதிக்கு பிறந்தார் கல்யாணசுந்தரம். ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் 2 அரிச்சுவடி படித்ததோடு கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் பட்டுக்கோட்டை. பிறகு விவசாயத்தில் ஆர்வம் ஏற்பட்டதால் தனது நண்பர்களுடன் இணைந்து தஞ்சையில் விவசாய சங்கம் ஒன்றை ஆரம்பித்தார். தெருக்கூத்து நாடகங்களை பார்த்து நடிப்பில் அதிக ஆர்வம் ஏற்பட்டதால் உடனே சென்னைக்கு வந்த அவர் அன்று பிரபலமாக இருந்த சக்தி நாடக சபாவில் இணைந்தார். சின்ன சின்ன வேடங்களில் நடித்த அவருக்கு எழுதுவதில் ஆர்வம் ஏற்பட்டது. அதன்படி கவிஞராக வேண்டும் என்ற தனது ஆசையை நிறைவேற்ற பாண்டிச்சேரி சென்ற அவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் மாணவராக சேர்ந்து கவிதை எழுத பயிற்சி பெற்றார். அகல்யா என்ற பெயரில் கவிதை ஒன்று வந்திருப்பதாக பாரதிதாசன் அவருடைய மாணவர்களிடத்தில் பேசினார். எழுதி காட்டியதை அவர் படித்தார். அகல்யா என்ற பெண் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார், யார் அந்த பெண், அருமையாக கவிதை எழுதியிருக்கிறார் என்று பாராட்டி பேசின மாணவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், யார் அந்த அகல்யா என்று. கடைசியில் பார்த்தால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான் அகல்யா. பாரதிதாசன் விளக்கம் கேட்டார், எப்படி அப்பா அகல்யா என்று பெயர் வைத்தாய், அருணாசலத்தின் மகன் கல்யாண சுந்தரம் என்பதை சுருக்கி அகல்யா என்று இந்த கவிதையை எழுதினேன் என்று முதல் கவிதையிலேயே பாரதிதாசனிடம் பாராட்டை பெற்றார். பிறகு திரைப்படத்தில் பாடல் எழுத நினைத்து சென்னை செல்ல விரும்புகிறார் பட்டுக்கோட்டையார். 15 அவரில் வயலில் வேலை பார்த்துவிட்டு வருகையில் செங்கப்படுத்தான் காட்டின் கிராமத்து அழகிய குளக்கரையில் மீன் துள்ளி குதிப்பதை பார்த்த கல்யாண சுந்தரத்துக்கு சட்டென கவிதை பிறந்தது. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று ஒரு முதல் கவிதையை ஊருக்குள் பாடிக்கொண்டே போன பட்டுக்கோட்டையை ஊர் மக்கள் நம்ம கல்யாண சுந்தரம் அருமையா கவிதை எழுதுறாயா என்று பாராட்டினார். 1954 தமிழ்துறை உலகில் நுழைந்து பாமர பாவலரின் பாட்டெழுத வந்துவிட்டான் பட்டுக்கோட்டை. அதுவரைக்கும் கேட்காத தொனியில் உழைக்கும் மக்களின் முரட்டு மொழியில் திடீரென வந்து மிரட்டுகிறது அவருடைய பாட்டு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10 என்று எழுதி காட்டிய மக்கள் கவிஞன் தமிழ் திரையுலகில் ஏராளமான சமூக கருத்துக்களை அள்ளி வீசினான். வஞ்சிப்பா பாடிய கவிஞர்களுக்கு மத்தியில் ஏழைகளை வஞ்சிப்போர் பற்றி பாடியவன் பட்டுக்கோட்டை என்று கவிஞர்கள் அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். சின்ன குழந்தைகள் தொடங்கி வயதான பெரியோர் வரை எல்லோருக்கும் நல்ல பாடம் சொன்ன பாவலன் பட்டுக்கோட்டை. பாசவலை படத்தின் கதை அம்சத்திற்கு பொருந்தும் வண்ணம் பாடல் சரியாக அமையாமல் சிரமப்பட்டார் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன். தஞ்சை ராமையா

0: கண்ணதாஸ், உடுமலை நாராயணகவி, கவிஞர் கண்ணதாசன் ஆகியோர் பாடல் எழுதியும் கூட திருப்தியடையாத எம் எஸ் விஸ்வநாதன் இளம் வயது கவிஞனான பட்டுக்கோட்டையின் பாட்டை வாங்கி பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனார். எம் எஸ் விஸ்வநாதன் சொல்வார், கண்ணதாசனும் வாளியும் எனது இரு கண்கள், பட்டுக்கோட்டை எனது நெற்றிக்கண் என்று சொன்னார். 1958 எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை எழுதிய பாடல்கள் மிகப்பெரிய அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தனது படத்தில் பட்டுக்கோட்டையின் ஒரு பாடலாவது இடம்பெற வேண்டும் என அப்போதைய புரட்சி நடிகர் என்று வர்ணிக்கப்பட்ட எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது, எனது முதலமைச்சர் நாற்காலியில் நான்காவது கால் பட்டுக்கோட்டையின் பாடல்களால் ஆனது என்று சொன்னார். 29 காலமாகிவிட்ட மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை தமிழ் திரையில் 262 பாடல்களை மட்டுமே எழுதியதாக சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் பல ஆயிரம் பாடல்களை எழுதிய புகழ்பெற்ற ஒரு கவிஞராக அவர் இன்றைக்கு விளங்குகிறார். அவர் எழுதிய கடைசி பாடல் வரிகளை கேட்கும் போது மனம் மிகவும் வருத்தம் புரிகிறது. தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாமல் விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அலமாட்டான். நடிகை பண்டரிபாய் எடுத்த ஒரு திரைப்படத்திற்காக எழுதிய இந்த பாட்டுக்கான பணத்தை தருவதற்காக அவர் வீட்டிற்கு வந்தபோது பட்டுக்கோட்டையின் பூத உடலைத்தான் அவர் பார்க்க முடிந்தது. அழுதுகொண்டே அஞ்சலி செலுத்திவிட்டு சொன்னார், எனக்காக கவிதை எழுதி அற்புதமாக கொடுத்த கவிஞனை நான் இழந்துவிட்டோம் என்று அவர் வருந்தி அழுததை எல்லோரும் பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையில் உண்மையில் தமிழின் பாட்டுக்கோட்டை என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை.
1: செவிச்செல்வம் வழங்கியவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆனால் அந்த காலத்தை நமக்காக மாற்றும் வலிமை நம்மிடம் மட்டுமே இருக்கிறது. நேரமிப்பொழுது காலை 7:15. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின்போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திரமோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக

வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் 2 பேரும், இணையமைச்சர் பொறுப்பில் 2 பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி 3வது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது.
முன்னதாக சென்னை

0: நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 KHz-இல் காலை மலர். நேரம் இப்பொழுது 7:25.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலையில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
7: NCERT
8: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல்
8: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
7: மாலை 5:30
8: NCERT
7: வகுப்பறையாகும்
8: உங்கள் வரவேற்பறை.
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்று வரும் கோடைக்கால பயிற்சி முகாமில் இன்றும் நாளையும் தனி நடிப்புக்கலை பயிற்சி வழங்க இருக்கிறாங்க ஆசிரியை கல்பனா தர்மேந்திரா அவர்கள்.

பார்வை திறன் குறைபாடுடைய மகளிருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி புத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில் 2026-2027 ஆண்டு கல்வியாண்டிற்கான புதிய கல்வி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் உள்ள பார்வை திறன் குறைபாடுடைய 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை பயில விரும்பும் மாணவியர்கள் 0431-2794-945 மற்றும் 9629-495808 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயனடையலாம்.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மழை, புயல், வெள்ளம், இடி, மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ளவும் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் 0436510077 இந்த எண்ணிலோ அல்லது 1800233433 என்ற கட்டணமில்லா எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: இணைந்திருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர்.
1: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
2: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
1: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
2: 938-546-102-1
1: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: மேலே ஓடு இருக்கக்கூடிய அந்த கிராபு, பிரான், அதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு பார்த்தோன்னா டைட்டாக ட்ரெஸ்ஸு போட்டால் கூட அந்த மாதிரி ஒத்துக்காது. வாட்ச் கட்டினா அந்த மெட்டல் அலர்ஜி, இல்லை காதில் வந்து தோடு தங்கம் இல்லாமல் வேறு மெட்டல் போடும்போது அவங்களுக்கு சேராது அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து நிறையா அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டு அது ஒத்துக்காமல் கம்ப்ளைண்ட் வர்றவங்க இப்போது ரீசண்ட் இயர்ஸில் அதிகமாக வராங்க. அதிகமான வருஷங்கள் நான் வந்து மேக்கப் போட்டுட்ருப்பேன், அடிக்கடி போடுவேன், நிறைய பிராண்ட் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பொவிஸ்டா அப்படின்ற மெடிசன் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். இந்த மாதிரி ஸ்கின்ல வரக்கூடிய அந்த தொந்தரவுகளை வந்து டாக்டர் கிட்ட சொல்லும் போதே, ரீசெண்டாக சொன்னோம்னா ஒரு பையன் வந்து விளையாட போன இடத்துல ஏதோ ஒரு செடி இருந்தது, அது வந்து அவனோட முகத்தில் பட்டுருச்சு. அதை மட்டும் அவன் வந்து வீட்டில் சொல்லியிருக்கான், ஹோமியோபதி மருத்துவத்தை கூட்டிகிட்டு வந்து அந்த செடியோட படத்தை வந்து மொபைலில் காமிச்சு இந்த செடி தான் இப்படி தான் இருந்ததா அப்படின்றத மாதிரி கேட்டு, ஆமாம் இப்படி தான் இருந்தது, வெள்ளை கலர் பூ குட்டியாக மேலே இருந்தது, அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்டாக்ஸ் அப்படின்ற மெடிசன் கொடுத்து ஒரு 2 டேஸ் 3 டேஸில் சரியாயிடுச்சு அவனுக்கு. நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கப்புறம் இது ஆச்சு, நேற்று வந்து நான் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இது ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். அந்த ஹீலிங்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய முடியும் நம்ம கரெக்டாக சொல்லும் போது. அந்த என்னன்னால வந்தது அப்படின்றத அவங்க கவனித்து சொன்னாங்கன்னா ஈஸியாக மெடிசனை வந்து நம்ம அரைவ் பண்ணி கொடுத்துட முடியும். இல்லை வந்து டாக்டரை போய் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப அரிப்பாக இருக்குது, ரொம்ப எரியுது, வரி வரியாக இருக்குது அப்படின்னா கேலமைன் லோஷன் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜில்லுன்னு இருக்கும், அந்த அரிப்பு கம்மியாக இருக்கும். டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஹோமியோபதியில் வந்து இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி, அட்டிகேரியா, அந்த மாதிரி எக்ஸிமா எதுவாக இருந்தாலும் சரி எல்லா தொந்தரவுகளுக்குமே நிரந்தரமான க்யூர் இருக்குது. இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க, நான் சொன்ன மாதிரி காசு சொன்னால் சரி பண்ணிடலான்னு சொன்னேன். அவங்க சொன்னது வந்து டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரேசர் யூஸ் பண்ணிட்டு டாய்லெட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து ஒரு 1 வீக் கழிச்சு டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே ரேசரை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தடிச்சிட்டு அரிப்பு வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. என்னென்னா எதுக்கப்புறம் நமக்கு வந்தது, நேற்று என்னெல்லாம் பண்ணோம், இல்லை அடிக்கடி நம்ம இது பண்ணும்போது, இதை நான் இந்த உணவு எடுக்கிறேன் இல்லைன்னா இங்கே வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த டஸ்ட்டு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக அது செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் அதை அஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லும்போது மெடிசன் வந்து அக்யூரேட்டாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். திரும்ப திரும்ப வராம டெண்டன்சி டுவோர்ட்ஸ் ஸ்கின் அலர்ஜியை வந்து நம்ம கட் பண்ணிட முடியும்.
1: மூலம் நோய்க்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.

0: அழகான காலை நேரத்துல உங்க உடல் நலம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். தோல்ல ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, அதுக்கான ஹோமியோபதி சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கறது பார்த்தோம்னா மற்ற விஷயங்களுக்கு காட்டாத ஒரு முக்கியத்துவத்தை வந்து ஸ்கின்ல வந்தோன்னே எல்லாரும் காமிப்பாங்க. ஏன்னா ஸ்கின்ல வந்து எல்லாருக்கும் வெளியில தெரியறதுனால இம்மீடியட்டா டாக்டர்கிட்ட போவாங்க. சில பேருக்கு வந்து சாப்பிட்றதுல ஏதாவது ஒத்துக்காம போறது, விளையாட போற இடத்துல ஏதாவது தாவரங்கள் இல்ல மகரந்த தூள் அந்த மாதிரி மேலப்பட்டு, சில கடல் சார்ந்த உணவு வகைகள் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: இனி கேட்கலாம் காலை மலரில். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 32 ரூபாய், கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய், அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 30, சௌசௌ 42.

பீர்க்கங்காய் 60, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 46, கருணை கிழங்கு 80. சேப்பங்கிழங்கு கிலோ 1க்கு 60, சேனைக்கிழங்கு 1 கிலோ 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 54, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 54, காலிஃப்ளவர் பூ 1க்கு 40, எலும்பிச்சை பழம் 1க்கு 7, கொய்யாப்பழம் கிலோ 1க்கு 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310, ஆரஞ்ச் 150, மாதுளை 280, திராட்சை 100.

கேட்டிருக்கீங்க திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். திருச்சியில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 14,149 ரூபாய்க்கும், ஒரு கிராம் வெள்ளி 279.90 பைசாவுக்கும் விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.50 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 419 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது.

தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் இதுவரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று வழக்கம்போல் நடைபெறும் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார்.

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz.
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: கேட்டடைஞ்சிருக்கீங்க திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலை விரிசை 936 KHz. நேரம் இப்பொழுது காலை 7:56. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.

முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான முன்னுரைங்க. இன்றைய தொடக்கம் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். பயனுள்ள தகவல்களுடன், இனிமையான பாடல்களுடன் இனிதே மலர்ந்தது காலை மலர்.

0: வளர்ச்சி வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: கவியோகி டாக்டர் சுத்தானந்த பாரதி 1897 ஆண்டு மே மாதம் 11 நாள் சிவகங்கையில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜடாதர் ஐயர், காமாட்சி அம்மையார். சுத்தானந்த பாரதியின் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவர் கவியோகி, மகரிஷி என்று போற்றப்பட்டவர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என்ற பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தபோது பாரத சக்தி என்னும் மகா காவியத்தை படைத்தவர். 5 வயதில் ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படித்தவர். பின்னர் மன்னர் பள்ளியில் படித்தவர். 8 வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டது. இமயமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தவர். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், லார்ட் பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்று தேர்ந்தவர். விஞ்ஞானமணிகள், பாரத சக்தி மகாகாவியம், யோக சித்தி, கீர்த்தாஞ்சலி, பாரதகீதம், இல்லற ஒழுக்கம், ஏழைப்படும் பாடு, சோதனையும் சாதனையும், மேள ராகமாலை, பாட்டாளி பாட்டு, சோவியத் கீதாஞ்சலி போன்ற ஆயிரக்கணக்கான நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேள ராகமாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி, பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாயிபாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய வள்ளல்கள். மகரிஷி சுத்தானந்த பாரதி திலகர், காந்திஜி, நேதாஜி, உவே சாமிநாத ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய பல சமூக சீர்திருத்த பணிகளையும் செய்து மக்கள்

மக்கள் மனதில் இடம் பிடித்தவர், இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். பாண்டிச்சேரியில் அரவிந்தரின் நட்பால் சுத்தானந்த பாரதியின் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தவர், சமய ஒற்றுமையை போற்றியவர், கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் பாதையில் ஒரே கடவுள் ஒரே உலகம் ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகிற்கு உணர்த்திய அருமையான இறைவனின் தொண்டர் சுத்தானந்த பாரதி. சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்கள் இயற்றிய பன்முக திறமை கொண்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி குவித்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி. 1947 சுத்தானந்த பாரதி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மனிதவள மேம்பாட்டிற்கு அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல் இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகிற்கு அளித்த அற்புதமான செய்தியாகும். 1977 சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஏழைகளுக்கு கல்வி அளிக்க சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலை பள்ளியையும் நிறுவியவர். சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜம் பணிகளுக்கே செலவு செய்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி. காட்டுப்புதூர் மற்றும் தேவக்கோட்டை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இயற்கை, சமரச போதினி, பாலபாரதி, சுவராஜ்யா ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புமிக்கவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பிரெஞ்சு நாட்டு விக்டர் ஹியூகோவின் நாவல்கள், மோலியர் மற்றும் ரேசின் நாடகங்கள், இத்தாலி நாட்டு தாந்தேயின் தெய்வீக நகைச்சுவை ஆகியவற்றையும் இவர் தமிழில் மொழிபெயர்த்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் 50,000 அடிகளால் ஆன ஒரு பெருங்காவியம். இந்த காவியத்தில் ராமதாசர், குருநானக், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அப்பர், மாணிக்க வாசகர், வள்ளலார் ஆகிய ஆன்மீக பெருமக்களின் வாழ்வும், அசோகர், சிவாஜி, கரிகால் சோழன், சேரன் செங்குட்டுவன், கரிபால்டி, லெனின், காந்தியடிகள் போன்றோரின் வரலாற்று வாழ்வும் இடம்பெறுகின்றன. யோக சித்தி நூலை த காஸ்பல் ஆஃப் பெர்ஃபெக்ட் லைஃப் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ளார். யோகி சுத்தானந்த பாரதி தவம் பெற்ற தவம், அவர் ஒரு வற்றாத தமிழ் ஊற்று, சுவாமிகளின் கவிதா சக்தி பிரவாகமும் எழுத்து வன்மையும் யோக சித்தியும் உலகிற்கு பெரு நலம் அளிப்பதாகும் என்று உவே சாமிநாத ஐயர் சுத்தானந்த பாரதிக்கு புகழாரம் சூட்டுகிறார். சுத்தானந்த பாரதியின் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த நூல். இது பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள் என்ற நாவலை தழுவி எழுதப்பட்டதாகும். இது ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாட்டாளி பாட்டு இலங்கையிலுள்ள தேயிலை தோட்டத்து தொழிலாளருக்காக பாடப்பட்ட மிகச்சிறந்த நூல். கவியோகி சுத்தானந்த பாரதி மதுரை பசுமலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதே வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் நட்பு கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்டார். தன் இறுதி காலம் வரை காந்தியடிகளின் தீவிர பக்தராக வாழ்ந்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவர் பாரதியாரின் பாடல்களை பாடியும் சொற்பொழிவாற்றியும் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த துறவி. தேசிய விடுதலைக்காக மக்களிடம் நன்கொடை வசூலித்து அதை நாட்டுக்கு பயன்படுத்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தவர். இந்திய விடுதலை நோக்குடன்
சுத்தானந்த பாரதி.

0: எழுதிய நூல்கள் இந்திய மக்களை தட்டி எழுப்பின. ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை தோள் தட்டி அனுப்பின. கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம், கவிதை, நாடகம், நாட்டியம், இசைப்பாடல், வரலாறு, கடித இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயர் வரலாறு, நாட்டு வரலாறு, புனை கதைகள், பயண இலக்கியம், சிறுகதை இலக்கிய விமர்சனம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், ஆன்மீகம், உடல்கூறு ஆய்வு, யோகம் என பல துறைகளில் குடிகட்டி பறந்தவர், துறவியாய் வாழ்ந்து சிறந்தவர். யோகி சுத்தானந்த பாரதி தனது பைந்தமிழ் சோலை என்ற நூலின் வாயிலாக தொன்மையான தமிழ் இலக்கியங்களை எல்லாம் எளிய நடையில் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் இலக்கியத்தில் அழகு படைத்தவர். சுத்தானந்த பாரதி தெலுங்கில் 2 நூல்கள், இந்தியில் 4 நூல்கள், பிரெஞ்சு மொழியில் 6, ஆங்கிலத்தில் 38 நூல்கள் என்று பிற மொழிகளில் 50 நூல்களை எழுதியவர். 10 சிறுகதை தொகுதிகளையும், 19 நாவல்களையும், 60 மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி பாரத பண்பாட்டுக்கு உகந்த முறையில் புலமை பெற்றவர். இறையருள் கரிந்த உள்ளம் படைத்தவர். பலர் பல்லாண்டு எழுத வேண்டிய நூல்களை சுத்தானந்த பாரதி ஒருவரே எழுதி குவித்துள்ளார் என்று புலவர் கீவா ஜெகநாதன் புகழாரம் சூட்டுகின்றார். சுத்தானந்த பாரதியின் சோவியத் கீதாஞ்சலி என்ற நூல் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் நாடு நேரு நினைவு பரிசை பெற்றது. தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 1984 ஆண்டு வழங்கிய முதல் மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் என்ற நூலுக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போர் வீரரும் தமிழ் இலக்கிய மேதையுமான கவியோகி சுத்தானந்த பாரதி 1990 ஆண்டு இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அன்பு மிகுந்த சுத்தானந்த பாரதியின் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
1: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். காலை பொழுதில் இதமான பாடல்கள் மனதின் ஓரம். இது இதயராகம். 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் அழகான பேர், ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படிங்கிறத அனுப்புங்க. இப்போது பிஹெச்ஏலிருந்து ராமலக்ஷ்மி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்ட பாட்டு குஷி படத்திலிருந்து.

இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் அழகான பேர், ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படிங்கிறத அனுப்புங்க. இப்போது பிஹெச்ஏலேருந்து ராமலக்ஷ்மி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்ட பாட்டு குஷி படத்திலிருந்து.

0: பாத்தியா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
5: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
6: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில இதே ராகம் நிகழ்ச்சிக்கு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி மெய்யழகன் பட பாட்டு டெல்டா பாட்டு தாங்க. இந்த பாட்டை யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் பழனி கொழும கொண்டான்ல இருந்து.

0: அதுவும் ஆப்ல இருந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன

0: தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம். இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்து யார் பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து ரஞ்சனியும் கமலாவும் தான் கேட்டிருக்கிறாங்க. இது அடியே படப்பாடல்.

0: பாகம் நிகழ்ச்சியில பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம், நேரம் 8:45.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதெல்லாம் நாங்க விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டுல எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்கள் எல்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்கள்ல நான் நினைச்சு பார்த்தேன், சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்க வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா வேற பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால நாங்க இதையே விரும்பி கேட்டோம்.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
3: நான் தான். எங்க அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்க எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிருவேன் அந்த ரேடியோவை. அந்த குரல், நீங்கள் கேட்க போவது, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகா இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதுல பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
2: அதுல என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்ல லெட்டர் எழுதியோ இல்ல பாட்டு கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா?
3: அந்த அளவுக்கு நாங்க கிராமங்கள்ல வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதுலதான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்,
2: அந்த காலத்துல இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்ப நமக்கு எஃப்எம் ரேடியோ எல்லாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: எஃப்எம்ல நம்ம கார்ல போறோம், இப்ப கேட்டுட்டே போறோம், அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டே வந்தேன் ஒரு நாள். அதனால
2: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்துலதான் நாங்க ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டா காலையில நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி
3: இல்ல? அது ஒண்ணுதான்ப்பா வழியே, எப்பனாலும் கேட்போம், அந்த ஒண்ணுதான், வேற வழியே கிடையாது. சமைக்க முடிச்ச பிறகு அந்த ஒண்ணுதான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒண்ணுதான், எங்களுக்கு வேற இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க, கேட்பாங்க, நான் கேட்பேன், நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான் நான் ரெண்டு பேரு திருப்பி பெரியவங்களா இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வையே இல்லை, நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாத்து அப்படிங்கும் போது இது வரும்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது
3: செய்திதான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமா இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டுப்பேன்.

0: முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த இது, அவங்க ரேடியோவை ஒளிபரப்பணும். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கு வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில், அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து எந்தெந்த உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்களுக்கும். ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும் நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
1: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டீங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
0: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு, கரண்ட் நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பாரு, அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கறது. அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம், வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. அந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில வந்து அது வந்து போறோம், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமா இருக்கும் படிக்கிற போல.
1: நீங்க வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க, பாடல்களுக்காகவா இல்ல நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
0: எல்லா நிகழ்ச்சியுமே இல்ல வரும். சுருக்கமா சொன்னா கர்நாடக இசையை வந்து அதுல ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடிக் மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடிக் மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்கள் அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
1: உங்களுக்கு ஏதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
0: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு, மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜி நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்கு. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்பவும் கேட்கணும் போல இருக்கு, அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லாருக்கும் கையிலேயும் வாட்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
1: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டை சொல்வீங்க?
0: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டி எம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டி எம் சௌந்தரராஜன் சுசிலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
1: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
0: நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன்.
1: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
0: ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கவங்களே கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
1: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்ல இருந்து டவுன் சைடு எல்லா மக்கள் கேட்க ஒரு ஈஸியான ஒரு இது இல்ல. எல்லாரும் வீட்லயும் டிவி இருக்காது அந்த காலத்துல, ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆளுகள் போவாங்கல்ல, செய்தி வந்து ஈஸியா வந்து பரவும். அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலை வாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன், வேலை வாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்னா ஹாக்கி வந்து உலக கப்பை வாங்கும் போது அந்த இதெல்லாம் செய்தி மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர் பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நாங்க வளர்ந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டுதான் நாங்க வளர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் நியூஸ் ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு, அதுக்கப்புறம் தான் டேப் ரெக்கார்டு வந்துச்சு. ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்ல, அந்த காலத்துல வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்ப எல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லயும் கூட நம்மளால பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோல பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்து ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேற எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்துலதான் நாங்க ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டா காலையில நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி
1: பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்க உள்ள பாட்டு, புது பாட்டு, புது பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி புது பாட்டு. எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுல இருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம். இன்னைக்கு 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு.
0: உங்க வீட்டுல யாரு ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுல இருந்து நானும் கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்க வீட்டுல ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்க வீட்டுல ரேடியோவை எங்க வச்சு கேட்பீங்க?
1: மெயின் ஹால்ல இருக்கும், சவுண்டா வைப்போம். வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்கு எங்கிட்ட. இன்னும் இருக்கு.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்ல
1: கேட்போம்.
0: அந்த காலத்துல இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்ப நமக்கு எஃப்எம் ரேடியோ எல்லாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: இப்ப அட்வான்ஸ் ஆயிட்டு, பழைய காலத்து ரேடியோட ஒப்பிடும் போது, ஆனா பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம் எல்லாம் நீங்க சொன்னீங்க, நீங்க கிட்ட எல்லாம் கேப்பேன்னு சொல்லிட்டு, அதுல என்னைக்காவது நீங்களும் வந்து போன் பண்ணியோ இல்ல லெட்டர் எழுதியோ இல்ல பாட்டு கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா?
1: கேட்டதில்லை, அப்படி கேட்டது ஆசை இருந்திருக்கு, ஆனா கேட்கல. அப்ப போன் வசதி கிடையாது, நம்ம வீட்டுல போன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால கேட்கல. ஏமா, அப்போனா 12 மணிக்கு போய் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவோம், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நாங்கள் கேட்டு வளர்ந்தாருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
0: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்கறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படியும் கேட்டிருக்கோம். வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்யறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வரும்டா. நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேற ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேற பொழுதுபோக்கு கிடையாது, அதனால அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லட்சுமணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:49. அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லட்சுமணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி காம்போஜி ராகத்தில் அமைந்த இதய வெளிநிலை ஆதிதாளம்.

அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லட்சுமணன் ஆகியோர் பாடிய சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து தியாகராய நகர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு ஆர்

0: ஆனந்த், வில்லிவாக்கம் உறுப்பினராக திரு ஆதவ் அர்ஜுனா, கோபிச்செட்டிப்பாளையம் உறுப்பினராக திரு செங்கோட்டையன், மயிலாப்பூர் உறுப்பினராக திரு வெங்கடரமணன், சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு எடப்பாடி கே பழனிசாமி, போடிநாயக்கனூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவில் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விழாவில் இன்று பங்கேற்கிறார். ஆலய கோபுரத்தில் கொடியேற்றும் பிரதமர் கும்பாபிஷேக நிகழ்வையும் முன்னின்று நடத்துகிறார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்சார்பு தேசத்தை கட்டமைப்பதிலும் புதுமையான விரிவுபடுத்துவதிலும் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதிலும் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தூணாக திகழ்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்பத்தூர் காவல்துறை சார்பில் திமாம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தமிழ்நாடு ஆந்திரா செல்லும் வழியில் வனத்துறை சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் சோதனை சாவடிகள் அல்லாத பகுதிகளில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்க வாகனங்களை கண்காணிக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி தகரக்குப்பம் ஜோதிநகர் மற்றும் திம்மாம்பேட்டை மோட்டூர் சந்திப்பு பகுதிகளில் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

காலை வேலைகளை முடிச்சுட்டு களைப்பா இருக்கிறவங்களை ஆட்டம் போட வைக்க வருது இது போடு ஆட்டம் போடு. உங்க சுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எப்பவுமே செம தூளு கண்ணு.

10:14 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தூக்கம் ஒரு வரம். நேர்களே, உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-102-1, 246-102-1.

கலைப்பான பாடல்கள் துள்ளலான இசையால் உங்கள் மனதை அள்ளி செல்லும் இது போடு ஆட்டம் போடு. உங்கள் ரேஃபம் ரெயின்போ 102.1

பட்டி பக்கம் சொல்லு. நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 500,000 நினைச்சுக்கிட்டு

0: போறச்சா பயந்திருவோம்,
1: அப்புறம்
0: நேரம் தெரியாம தூங்கிடுவோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு. இதுவரைக்கும் நம்ம கூட முதல் அலைவரிசை நேயர்களும் இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
3: திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் இனி ஒரு பட பாடல்கள். இனி கேட்கலாம் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து பாடல்களை.

நேர்களே, இன்று முற்பகல் மணி 11:10 முதல் அலைவரிசையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் பிரபாஸ் பதானில் நடைபெறும் சோமநாதர் கோயில் புனரமைப்பின் 75வது ஆண்டு விழாவான சோமநாதர் அமிர்த பர்வதம் விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த திரைப்படம் அப்படின்ற தலைப்புல அரசு சட்டக்கல்லூரி மாணவி பி மகாலட்சுமி 12th ஃபெயில் படத்தை பத்தி பேசியிருக்காங்க. என்னென்ன கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா?
1: தோல்விங்கிறதே இல்ல, போராட்டம் தாங்கிற ஒரு எல்லையோட ஒரு இளைஞன் எப்படி பயணிக்கிறாங்கிற ஒரு கதையை சொல்றதுதான் இந்த 12th ஃபெயிலோட கதை. நம்ம ஹீரோவை வந்து அவங்க வீட்டு மேல இருக்க கூரையில உட்காந்துட்டு நாளைக்கு நடக்க போற 12th போர்டு எக்ஸாமுக்கு வந்து பிட் எழுதிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து போர்டு எக்ஸாம் வந்து வருது. ஆனா நம்ம மனோஜ் படிக்கிற ஸ்கூல்ல வந்து உங்க சார் வந்து என்ன சொல்றாருன்னா, போர்டுல வந்து நான் எழுதி போடுறேன், நீங்க வந்து அதை பார்த்து எழுதி பாஸ் ஆயிருங்கடான்னு சொல்லி அவங்களை திட்டிட்டு எழுதி போட்டுட்டு இருக்காரு. டிஎஸ்பி போலீஸ் ஆபீசர் வந்து வராங்க. அந்த ஸ்கூல செக் பண்ணிட்டு இருக்கு, பாக்குறப்ப இந்த 12th எக்ஸாம் பார்க்காம தானே எழுதணும், இவங்க என்ன பார்த்து எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த சாரை கூப்பிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, சார் இங்க படிக்கிற பசங்க யாருமே வந்து பணக்கார பசங்க இல்ல, எல்லாருமே இந்த குட்டி கிராமத்துல கொள்ளக்கார குடும்பம், பாஸ் பண்ணிட்டு போட்டு சார்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கப்ப அங்கேயும் வந்து பிரச்சனை வருது. இந்த ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் வந்து என்ன அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி பொய்யான நபர் மூலமா ஒரு கேஸ் போட்டு நம்ம ஹீரோவையும் அண்ணனையும் வந்து ஜெயில தூக்கி வச்சிடறாங்க. ஏன் சார் எங்களை இப்படி ஜெயில தூக்கி வச்சீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அண்ணனும் கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி போலீஸ் அவங்க ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க. மனோஜ் வந்து தப்பிச்சு போய் ஃபர்ஸ்ட் சொன்னல டிஎஸ்பி துஷாந்த் சிங் பாண்டேன்னு அந்த டிஎஸ்பி வீட்டுல போய் பாக்குறான். சார் நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க, நேர்மையா இருக்க சொல்லிருக்கீங்க, ஆனா இவ உங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படி ஒரு தவறான செயல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சார் கிட்ட போய் சொல்றாங்க. என்ன உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வந்து வெளியே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம இங்கே இருந்தா நம்மளோட வேலைக்கு ஆகாது, அதனால நான் வந்து டெல்லிக்கு போறேன்னு சொல்லி டிஎஸ்பி சார் கிட்ட சொல்றான். அவன் டெல்லிக்கு போறதுக்கான முக்கிய ரீசனே வந்து அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லியிருப்பாரு, டேய் நீ படிச்சா மட்டும் தான் முன்னேற முடியும், உங்களை மாதிரி நேர்மையான ஆபீசரா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சார் நான் கண்டிப்பா டிஎஸ்பி ஆகிறேன்னு கனவோட நம்மளோட ஹீரோ மனோஜ் வந்து டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போறாரு, சரி கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து வேலை வாங்கிடுவார் நினைச்சா அவரு சேர்ந்த எக்ஸாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல. அவர் வந்து அந்த கோச்சிங் சென்டருக்கு வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ பாண்டேன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு பாண்டே தான் வந்து நம்ம மனோஜ் வந்து எப்படி வாழ்க்கையில முன்னேற போறாரு அதுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருந்தது நம்ம பாண்டே தான். இவ சந்திக்கிற சீன் எப்படி இருக்கும்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம மனோஜ் கிட்ட வந்து காசே இருக்காது, ஊருக்கு வர வழியில பஸ்ல வந்து காசு வச்சிருப்பாரு, சூட்கேஸோட வச்சிருப்பாரு, அந்த பணம் பெட்டி எல்லாமே வந்து காணாம போயிடும். பஸ்ல வந்துட்டு இருக்கிறப்ப காணாம போனதுக்கு அப்புறமா சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடைக்கார்ட்ட போய் கேக்குறாரு, ஐயா என்கிட்ட பணம் இல்ல, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கு பதிலாக உங்கள்ட்ட நான் வேலை செய்யறேன்னு சொல்லி மனோஜ் நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த ஹோட்டல் ஓனரும் என்ன சொல்றா, சரி தம்பி போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு மனோஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஐயா நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ஹோட்டல் ஓனர் சொல்றாரு, காசெல்லாம் வேண்டாம்ப்பா நீ போன்னு சொல்றாரு. மனோஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, அது எப்படி இங்கயா ஓசியில சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது, நீங்க வேலையை சொல்லுங்க, நான் வந்து செஞ்சுட்டு இதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துறேன்னு சொல்லி சொல்றான். அப்ப வந்து எதிரொலியா நம்ம ஃப்ரெண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பாண்டே வராரு. பாண்டே அங்கிருந்து குரல் கொடுக்கறாரு. என்ன குரல் கொடுக்கறாருன்னா, டேய் நீ காசு கொடுக்க வேணாம் நான் கொடுத்துறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்றாரு. அப்போ அந்த மூலமா பணம் வந்து கொடுக்கறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல தான் வந்து ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க. சரி நான் டெல்லிக்கு தான் போறேன், நீ என் கூட வா, அங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, போய் படிக்கலாம்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்னன்னே தெரியாம இருக்கும். அப்ப சொல்லுவாரு, இப்ப நீ டிஎஸ்பி ஆகணும் நினைச்சீல, அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது ஒரு ஐபிஎஸ் வந்து ஒரு டிஎஸ்பி ஆகணும்னா 20 வருஷம் போறானா தான் ஐபிஎஸ் ஆக முடியும்னு சொல்லி நம்ம பாண்டே வந்து சொல்லுவாரு. இதை வந்து ரொம்ப கேட்டதுல வந்து நம்ம ஹீரோ மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாகி, சரி நான் உங்க கூட டெல்லிக்கு வரேன், என்ன பாத்துக்கங்க, அதுக்கப்புறமா நான் காசு தரேன்னு சொல்லி சொல்லுவார். டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க பேர் என்ன, கௌரி அண்ணன் சொல்லி அங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. கௌரி அண்ணனா என்னன்னா, 8 வருஷமா யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டம் பண்ணி அதுல வந்து வேலை கிடைக்காத ஒரு ஒரு அண்ணன் தான் வந்து கௌரி அண்ணங்கிறவங்க. கௌரி அண்ணன் சொன்னதுல வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஹீரோ மனோஜ், நானும் கண்டிப்பா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகி என்னோட யூனிஃபார்மோட தான் நான் ஊர்ல போய் காலடி எடுத்து வைப்பேன்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனோஜ் என்ன பண்றாருன்னா, வேலை பார்த்துக்கிட்டே பாத்ரூம் கழுவிட்டே லைப்ரரியில புக் அடிக்கிட்டே வந்து அவர் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. யூபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வருது. நம்ம கௌரி அண்ணனோட 6வது அட்டம்ப்ட் லாஸ்ட் அட்டம்ப்ட் இதுதான். அண்ணன் கௌரி அண்ணனை வந்து அந்த அட்டம்ப்ட்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அதே இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பையனை தூக்கி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த பையன் யாருன்னா, தீப் மோகன்கிறவன். இந்த இடத்துல கௌரி அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீ கடையை போட்டு ரீஸ்டார்ட்னு சொல்லி அது கடைக்கு வந்து நேம் வச்சு ஒரு டீ கடையை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எழுதுறான், பிரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆகல. செகண்ட் அட்டம்ப்ட் எழுதுறான், அதுல வந்து பிரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆயிட்டான். அப்போ வந்து பார்த்தா பாண்டே வந்து பிரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமஸ் கோச்சிங் சென்டர்ல போய் சேரலாம்னு சொல்லி சம்பாரிச்ச காசு அங்க போய் கட்டலாம்னு சொல்லி மனோஜ் வந்து ஒரு ஃபேமஸ் கோச்சிங் சென்டருக்கு போறான். அங்க என்னன்னா, தீப் மோகனோட ஒரு போட்டோ மாட்டிருக்காங்க. அந்த அந்த போட்டோ மாட்டிட்டு அவன்

ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தீப் மோகன் வந்து வேற இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சாரு, என்ன இவ போட்டோ வந்து இங்க மாட்டிருக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அம்மாட்ட போய் அந்த ஓனர் கிட்ட போய் கேட்டப்ப அந்த ஓனர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், கொடுத்தனால சும்மா போலியே போட்டோ வச்சிருக்கோம் சொல்லி சொல்றாங்க. நீ இது மாதிரி பாஸ் ஆனா உனக்கு 1.5 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு போட்டோ நாங்க வாங்கிக்கிறோம் சொல்றாங்க. நம்ம மனோஜ் வந்து என்ன சொல்றான்னா, உங்க இன்ஸ்டியூட் எனக்கு தேவையில்லை, இப்படி போலியா இருக்கிற இன்ஸ்டியூட்ல நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் சென்டரை விட்டுட்டே போறான். நம்ம மனோஜ் வந்து நம்ம ஹீரோயினான சதாவை வந்து மீட் பண்றான். சதா கிட்ட என்ன சொல்றானா, நீங்க வந்து இந்த கோச்சிங் சென்டர்ல சேராதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் வெளியே எந்திரிச்சிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு சதா வந்து பேசுவாங்க. சதாவை வந்து நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும், ரெண்டு பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்து ரொம்ப காலமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானா, சரி டீ கடையிலயும் மனோஜ் இல்ல, அதே மாதிரி லைப்ரரியிலயும் நம்ம மனோஜ் இல்ல, சரி எங்கடா அவன் சொல்லி பாண்டே தேடிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல்னா, நம்ம மனோஜ் வந்து ஒரு மாவு மில்லு வச்சு மாவு மில்லு அரைச்சுக்கிட்டே படிக்கிறான்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது நம்ம பாண்டே. பாண்டே என்ன பண்றானா, டைரக்டா போய் மனோஜ பாக்குறான். அந்த ரூம் பாத்தினா ரொம்ப குட்டி, 10x10 ரூம்னு சொல்லுவாங்கல, ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ரூம் தான் அந்த மனோஜ் வந்து தங்கியிருக்க கூடிய மாவு மில்லு. சரி எங்கடா படிப்புன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டப்போ மாவு மில்லு ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு குட்டியா லைட் இருந்துச்சு, அந்த லைட்டு கீழே இருந்தா நான் உட்காந்து படிப்பேன்னு சொல்றான். அப்ப பாண்டே என்ன சொல்றாருனா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ பாஸ் ஆகும்னா கண்டிப்பா என் கூட வா, நான் எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லி பாண்டே வந்து சொல்றான். நான் வரல, நான் வந்து படிச்சு இங்கேயே படிச்சு இந்த மாவு மில்லுமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நான் வந்து நான் படிச்சு நான் முன்னேறிக்கிறேன்டான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மெயின்ஸ் மனோஜ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கான், வந்து மார்க் சுத்தமாவே வரல, அதனால அவன் வந்து மெயின்ஸ்ல வந்து பாஸ் பண்ண முடியல. போன் வருது, போன் யார் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சதா பண்றாங்க. சதா என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் நீ டெல்லிக்கு போ, அவன் வந்து இந்த சோகத்துல வந்து அவன் ஊருக்கு போயிருப்பான். போன் பண்ணி சொல்றான், நீ இப்படி டெல்லிக்கு போ, முயற்சியை வந்து விட்டுறாதன்னு சொல்லி மாரல் சப்போர்ட்டா இருந்தவங்க தான் நம்ம சதா. சரி நம்ம குடும்பம் வந்து இவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்களே, அதனால வந்து மறுபடியும் மனோஜ் வந்து டெல்லிக்கு போறான். டெல்லிக்கு போயிட்டு இனிமேல் வீட்டுக்கெல்லாம் காசு எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை செய்யறான், வேலை செய்யறான், வேலை செஞ்சுக்கிட்டே வந்து அந்த பாதி காசை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு பாதி காசை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்றான். சதா வந்து போன் பண்றான், நீ என்ன அங்க மாவு மில்ல கஷ்டப்பட்டு இருக்க, நீ கஷ்டம் எல்லாம் பட வேணாம், நீ என் கூடவா, நான் வந்து எல்லாமே பாத்துக்கிறோன்னு சொன்னப்பையும் நம்ம மனோஜ் வந்து வரல, பாண்டே கூப்பிட்டு வரல, சதா கூப்பிட்டு வரல, நான் வந்து எனக்கு தேவையானதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து சதா மேல காதல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ எனக்கு மட்டும் ஓகே சொல்லு, இந்த உலகத்தையே நான் திருப்பி போறேன்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து சொல்லுவாரு. சதா என்ன பண்ணுவாங்களா, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தீப் மோகனை போய் நம்ம ஹீரோ மனோஜ் வந்து பாக்குறான். என்ன பாக்குறான்னா, நான் பிரிலிம்ஸ்ல பாஸ் ஆயிட்டேன் சார், 2 அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிட்டேன், ஆனா என்னால மெயின்ஸ்ல கிளியரே பண்ண முடியலன்னு சொல்லி தீப் மோகன் வந்து ரொம்ப அழுகிறான். தீப் மோகன் வந்து ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, அப்ப போய் டைரக்டா போய் மனோஜ் வந்து அழுதுட்டு, நான் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் மெயின்ஸ்ல பாஸ் ஆனா என்ன சார் பண்ணணும்னு சொல்லி கேக்குறான். அப்ப சார் என்ன சொல்றாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி பிலிம்ஸ் எல்லாம் மெயின்ஸ் விட ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், மெயின்ஸுக்கு வந்து நீ இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லிருப்பாரு. மனோஜ் ஓடி வந்து கௌரி அண்ணன்ட்ட வந்து அழுகிறான். கௌரி அண்ணன் என்ன சொல்றாருனா, என்னடா அவன் சொல்றத நீ வந்து அவன் முடியலன்னு சொன்னா நீ எப்படா ஏத்துக்கலாம், அவன் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு என்ன வேணாலும் சொல்லுவான், அதுக்குன்னு இப்படி வந்து அழுதுட்டு இருப்பியான்னு சொல்லி நம்ம கௌரி அண்ணன் தான் வந்து நம்ம மனோஜ வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு அவன் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றான், படிக்கிறதுக்காக ரீஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோயின் சதா அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னா, சதா வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்காக அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போயிருவாங்க. நம்ம மனோஜ் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் வந்து போன் வருது, அந்த போன்ல யாருன்னு பார்த்தா சதா தான் வந்து போன் பண்றாங்க. மகிழ்ச்சியான வந்து செய்தி வந்து மனோஜுக்கு வந்து கிடைக்கும். அது என்ன செய்தினா, சதா வந்து மெயின்ஸ்ல கிளியர் பண்ணி டெபுட்டி கலெக்டர் ஆயிட்டாங்க சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னதும் சதாக்கும் சரி நம்ம மனோஜுக்கு சரி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இது கூடவே வந்து என்ன வருதுன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம மனோஜுக்கு வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து வருது. மனோஜ் என்ன பண்றாருன்னா, அந்த பிரிலிம்ஸ்ல வந்து பாஸ் ஆயிராரு, அதே சமயத்துல பாண்டே வந்து ஃபெயில் ஆயிராரு. சதாக்கு வந்து நம்ம மனோஜ் வந்து போய் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. ஏன்னா வந்து அவன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷூ போட்டதில்ல, டை கட்டினதில்ல, அதே மாதிரி கோட் சூட் போட்டதில்ல, அவனுக்கு ரொம்ப டை வந்து டைட்டா இருக்கு, ஷூ வந்து கிடைக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். சரி மனோஜ்னு சொல்லி உள்ள வந்து அவனை கூப்பிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து வெளியே இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சர்டிபிகேட்டை பார்த்து நீ 12th ஃபெயில் ஆயிருக்க, ஏன் வந்து 12th ஃபெயில் ஆனேன்னு கேட்டால் உன் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லுப்பா, உனக்கு இன்டர்வியூ கிடைச்சிருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நேர்மையான ஹீரோவான மனோஜ் வந்து நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து நீ ஃபெயில் ஆனன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொன்ன அவன் வந்து நேர்மையாக ஸ்கூலில் என்ன நடந்திருக்குன்னா, நான் பிட் எழுதினேன், ஆனால் வந்து நான் பிட் எழுதி நான் வந்து பாஸ் ஆகலை, அதுக்கப்புறம் தான் நான் படித்து ஓனாக படித்து நான் பாஸ் ஆனேன்னு

எழுதிருவான். அதுக்கப்புறமா கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு சார் என்ன சொல்லுவார்னா, நீ டுவெல்த்து ஃபெயில் ஆயிருக்க, உனக்கு தகுதியே கிடையாது, போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளவான்னு சொல்லி நம்ம ஹீரோ மனுஜுக்கிட்டு சொல்லியிருப்பாங்க. மனுஜ் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப டென்ஷன் ஆகி டிசப்பாயிண்ட் ஆகி வெளியே போய் உட்காந்துட்டு வெளியே இருந்தா யோசிப்பா, கண்டிப்பா நம்மளுக்கு இந்த வேலையே கிடைக்காதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவா மறுபடியும் வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம மனோஜ் வந்து நம்ம ஹீரோயின்ஸா தான் கொடுத்தாங்கல்ல, அந்த லெட்டரை வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த லெட்டர்ல வந்து அழகா ஒரு வரி எழுதியிருக்கும், நீ வந்து ஐபிஎஸ் ஆவியோ இல்ல மாவு மில்ல வந்து வேலை செய்வியோ தெரியாது, என்ன வந்து திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்த்தவனே நம்ம மனோஜுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகி இருப்பார். அவர் என்ன முன்னாடி வந்து சதா கிட்ட சொல்லிருப்பாங்கன்னா, நீ மட்டும் எனக்கு காதல சொல்லு, நான் இந்த உலகத்தவே திருப்பி போடுவேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம சதாக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் இந்த உலகத்தை கண்டிப்பா திருப்பி போடணும்னு சொல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷா போய் மறுபடியும் இன்டர்வியூல வந்து நம்ம மனோஜ் வந்து உட்காராரு. மனோஜ் கிட்ட வந்து கொஸ்டின் கேக்குறப்ப எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிருவாங்க. ஆனா வந்து அவ வெளியே வர்றப்ப ஒரு சார் மட்டும் என்ன சொல்லுவார்னா, இவெல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவன், இவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி ஒரு வேலை கிடைக்காத மாதிரியே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சுட்டாரு. இப்ப எனக்கு எல்லாம் வேலை கிடைக்காதுன்னு சொல்லி சதா கிட்ட சொல்லிடுவான். அடுத்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கான ரிசல்ட் கிட்ட நேம் வந்து வரிசையா பார்க்கும் போது நம்ம ஹீரோவோட மனோஜோட பேரும் இருக்கு. மனோஜுக்கும் சதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயி நம்ம மனோஜ் அழுத அழுக வந்து அப்படிப்பட்ட ஒரு அழுக.

0: நேரில் கேட்டு கொண்டிருப்பது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் உற்சாக முச்சம் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த திரைப்படம்ன்ற தலைப்புல பி மகாலட்சுமி ரொம்ப அழகா பேசியிருக்காங்க.
1: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட், தொடர்புக்கு 9594900480.
0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
2: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
2: 9385461
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கவி யோகி சுத்தானந்த பாரதி பாடல்கள் தொகுப்பாக. 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம்.
1: 7:00
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில்

0: நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கம் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. நேயர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பட பாடல். பாடலுக்கு முன்
2: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.

விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமதா பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகதந்த.

விஷ்ணு ஸ்ரீமத பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகதந்தஸ்ய.

விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமதா பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகச்சைகதந்த.

0: अब आप सभी से अनुमति लेती हूं, नमस्कार।
1: आकाशवाणी பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெற்ற 75ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
2: இணைந்திருக்கிறோம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸுடன்.

முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி இணையலாம். மனதோடு கவிப்பாடும் இது மதுர கீதம். 1:15 நிமிடத்திற்கு

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8 கோடியே 85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்குட்பட்ட

0: வராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: நிமிடத்திற்கு இணைந்திருக்கிறோம். முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமரன் காலனி, மதுரை குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாரக்குப்பம், மண்டோதரி இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
6: NCERT
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
7: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30 மணிக்கு
7: NCERT
6: வகுப்பறையாகும்
7: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
8: இணைந்திருக்கிறோம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மதுர கீதம் மனமயக்கும் பாடல்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சிறுகாம்பூர், குறிஞ்சி நகர், கிருஷ்ணன், மதியழகன், மதுபாலன், இளஞ்செழியன், அமர்நாத், தமிழமுதன், தரணி, தன்யா, கனிமொழி, சாந்தினி தேவி, கிருஷ்ணவேணி, முத்துக்குமார் இவர்களின் விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மருத்துவர்களுடன்
2: மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

இணைந்திருக்கிறோம் மதுரகீதம் நிகழ்ச்சியோடு. அடுத்த பாடல் ஒலிக்கிறது அன்பு வழி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நீர்கள் பொன்னியம் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா, பரத், சுஸ்மிதா ஸ்ரீ இவர்களின் விருப்பமாய் இதோ பாடல்.

ஓஹோ ஏன் வெங்காய முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே, ஓஹோ ஏன் வெங்காய முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணி கீரையா, முக்காலனால் வீசி விட்டா முள்ளங்கி வருமே, முக்காலனால் வீசி விட்டா முள்ளங்கி வருமே, உங்க முதுகெலும்பே நிமிர வைக்கும் கீரைகள் இனமே, கீரைகள் இனமே. ஆஹா தங்க

நல்ல முத்து வெங்கக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா பிஏ மாறினா ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே.

0: சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு எனக்கு மேனிக்கு ஆஹா செவந்து இருக்கும் கோவை பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு

0: 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: இணைந்திருக்கிறோம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதம் நிகழ்ச்சியோடு. அடுத்த பாடலாய் கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ், திருவானைக்கோவில், ஜீவ தியாகராஜன் இவர்களின் விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது நிமிர்ந்த நில் திரைப்படத்திலிருந்து.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மார்க்கெட்டிங்
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
4: ஊட்டிவரை உறவு திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் ஒலிக்கிறது. ராமேஸ்வரம் ஆஷிக் தௌபிக் இவர்களின் விருப்பமாய்

நேயர்கள், இதுவரை மனம் மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதம் நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் இணையலாம் மாநில செய்திகளோடு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998 ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து

0: இருந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்றுமுன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதியளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852வது ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்தடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி

0: எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நாம் இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோட.
2: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
3: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
2: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
3: 9383846102
2: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தீவனம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி எம் விஜயகுமார் அவர்கள். விவசாய சார்பு தொழிலான கால்நடை வளர்ப்பில் உற்பத்தியை அதிகரித்திடவும் பொருளாதார இழப்பினை தவிர்த்திடவும் தீவனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களை ஒன்னு நாமளே உற்பத்தி செஞ்சு கொடுப்போம், இல்லையா ஊட்டச்சத்து மிகுந்த தீவனங்களை வாங்கி கொடுப்போம். எப்படி கொடுத்தாலும் கால்நடைகள் ஆரோக்கியமா இருக்கணும், பண்ணையானது லாபத்துல இயங்கணும், இதுதான் நம்மளோட எண்ணமாவும் இலக்காவும் இருக்கு, இல்லைங்களா? அந்த வகையில இன்னைக்கு கால்நடைகளுக்கான தீவன தயாரிப்புல ஈடுபட்டு வர கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி இளைஞர் எம் விஜயகுமார் அவங்கள சந்திக்க இருக்கிறோம்.
1: விஜயகுமார், இப்ப நீங்க படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எப்படி வந்து தீவனத்துக்குள்ள வந்தீங்க?
2: நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கணும் தான் ஒரு ஆசை. அப்புறம் மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம், மோட்டர் டிவிஷன்ல.
1: மோட்டர் டிவிஷன் நீங்க படிச்ச சம்பந்தமாவே வேலை பார்த்தீங்க?
2: ஆமாங்க சார். ஆமா, அதுக்கப்புறம் சொந்தமா சுயதொழில் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பதான் டீ கடை வச்சிருந்தோம். ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கொரோனா டைம் வந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் சரி நமக்குன்னு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக மில்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார்.
1: உங்க மில் பேர்?
2: ஏசியன் மாட்டு தீவனம், அலைமுகல் கேட்டல் நியூட்ரிஷன்.
1: சரி, இப்ப நீங்க எதுவா இருந்தாலுமே ஒரு தீவனம் தயாரிக்கணும்னா முதல்ல அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சி எல்லாம் எங்க எடுத்துக்கிட்டீங்க, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க?
2: இது நாமக்கல் வெட்டினரி காலேஜ்ல படிச்சோங்க சார். தீவன மேலாண்மைக்கு கோர்ஸ் ஒண்ணு படிச்சோங்க.
1: என்னென்ன
2: எங்களுக்கு வத்தக்கறவைக்கு பண்றோம், பால் மாட்டுக்கு, இளங்கறவைக்கு, கண்ணுக்குட்டி, 7 வகையான தீவனம் பண்றோம் சார்.
1: அது என்ன இளங்கறவைனா என்ன?
2: கண்ணுக்குட்டி இப்ப 1 வாரம் தான் ஆகுது, அப்படின்னா 3 மாசத்துக்கு நல்ல பால் வரும், அதான் இளங்கறவைன்னு சொல்றோம்.
1: அதுக்கான ஸ்பெஷல் தீவனம். சரிங்க சார். மாட்டு தீவனம் சொல்லி பொதுவா சொல்ல முடியும்,
2: பொதுவானா பொதுவான தீவனம், அதுல வெரைட்டி இருக்குங்க சார். ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு தீவனம் கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் வரும் பால்.
1: இப்ப நீங்க தீவனம் தயாரிப்புல மூலப்பொருட்கள் உங்களுடைய நிலங்களே விலைதா வெளியில இருந்து
2: எல்லாமே வெளியில வாங்க?
1: மூலப்பொருட்கள் என்னென்ன தேவைப்படும் தீவனம் தயாரிக்கிறதுக்கு, அதை சொல்லுங்க.
2: மூலப்பொருட்கள் வந்து மக்காச்சோளம், பருப்பு, துவரங்க பருப்பு, சாப்பிட்ற பொருள் என்னென்ன கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்குதோ அது எல்லாமே வாங்கலாம் சார். இல்ல மக்காச்சோளம் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து புட்டுல வந்து பாசி பருப்பு, உளுந்தம் பருப்பு, அந்த புட்டெல்லாம் வாங்குவோம். தவிடு வந்து எண்ணெய் எடுத்து தவிடு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து புண்ணாக்குல வந்து கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி விதை, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார்.
1: எப்படி தயாரிக்கணும் தீவனம்?
2: இது எல்லாமே வாங்கிட்டு மூலப்பொருட்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து இதில் வந்து பர்சன்டேஜ் இருக்குங்க சார். ஒரு மாவு ஐட்டத்துக்கு இவ்வளோ இருக்கு, ப்ரோட்டீன் ஐட்டத்துக்கு இவ்வளோ இருக்கு, தவிடு ஐட்டம் இவ்வளோ யூஸ் பண்ணணும்னு இருக்கு. இது இல்லாமல் தாதுப்பு, மினரல் மிக்சரு, சால்ட்டு இதெல்லாம் இருக்கு, ஒரு ரேசியோ இருக்குங்க சார். இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் ஆக்கி அது மிக்சிங் கரெக்டான ப்ராப்பர்லாம் மிக்சிங் பண்ணி கொடுக்குறதாங்க சார்.
1: அப்புறம் அது பெல்லட்டாக வேற வரும்,
2: பெல்லட்டாகவும் இருக்கு பவுடராகவும் இருக்கு, நாங்கள் பவுடராக பண்ணி தரோம்.
1: அதுக்கு மிஷின்லாம் எங்கே வாங்கினீங்க?
2: நாங்கள் நாமக்கல்ல வாங்கினோங்க சார்.
1: அதுவும் வந்து கல்லூரி வழிகாட்டுனதா?
2: கண்டிப்பா, கல்லூரியில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்க எங்க இந்த மிஷின் எல்லாம் இருக்கும், மூலப்பொருட்களும் இங்க வாங்கிக்கலாம், என்ன குவாலிட்டியில வாங்கணும் எல்லாமே அங்க தெரிஞ்சதுதாங்க சார்.
1: சரிங்க, இப்ப நீங்க எதுவும் மிஷின் வாங்குறதுக்கு எதுவும் என்ன சொல்றது லோன் எதுவும் எடுத்திருக்கீங்க?
2: எடுத்திருக்கோம் சார்.
1: அது என்ன?
2: ஸ்டேட் பேங்க்ல PMFE அந்த லோன்ல வாங்கணும் சார்.
1: சரிங்க, ஏதாவது மானியம் கிடைச்சதா?
2: 30% மானியம் சார்.
1: சரிங்க, அதுக்கு வந்து திட்ட அறிக்கையெல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்களா?
2: ஆமாங்க சார்.
1: கொடுத்தீங்களா?
2: கொடுத்தாங்க சார்.
1: இப்ப நீங்க இன்னைக்கு வந்து மூலப்பொருட்களை தயாரிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம், அதை வந்து கொண்டு விற்பனைக்கு சேர்க்கணும். விற்பனைக்கு சேர்க்கும் போது என்ன மாதிரியான நீங்க நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்க, எப்படி வந்து ஒரு கஸ்டமரை எதிர்கொள்றீங்க, அந்த விவரம்?
2: மார்க்கெட்டிங்க்கு ஆள் வச்சிருக்கோம் சார். அது இல்லாம நாங்க யூடியூப்ல கொடுக்குறோம், இன்ஸ்டால கொடுக்குறோம், ஃபேஸ்புக்ல இதெல்லாம் விளம்பரம் பண்ணிடுவோம் சார். அதே மாதிரி நம்மளது பொருள் நல்லா இருக்கனால அவர் வாய் வழியாவே அவங்களுக்கு கஸ்டமர் நிறைய தேடி வராங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க பார்சல் அனுப்பிச்சிரோம், எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் பண்றோம்.
1: எப்படி உங்களுக்கு சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு? ஏன்னா உங்களுடைய மார்க்கெட்ல வந்து பெரும் ஆட்கள்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய பெரும் முதலாளிகள் இருக்காங்க, அதெல்லாம் மீறி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றதுல உங்களுக்கு சமூக வலைதளங்கள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு?
2: என்னதான் பொருள் தயாரிச்சாலும் விற்கிறது தான் சார் பெரிய டாஸ்க். அதுல வந்து இதுல வலைதளம் இல்லைன்னா எங்களால பண்ணவே முடியாது. இப்ப மந்த்லி இவ்வளவு போகுது அப்படின்னு காரணமே எங்களுக்கு இன்ஸ்டா, யூடியூப், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இது மூலியமா தான் கஸ்டமர் எல்லா பக்கமும் இருந்து வருவாங்க. இது முகமே தெரியாத கஸ்டமர் தான் 1000 கணக்குல இருக்காங்க.
1: சரிங்க, உங்க ஊர்லயே, அதாவது உங்க பகுதி

0: கரூர்லேயே வந்து நிறைய கால்நடை வளர்ப்புலாம் இருக்கு. எப்படி வரவேற்பு இருக்குது உங்களுடைய தீவனத்துக்கு
1: எங்களோட
0: வளர்ப்பு?
1: தீவனப்பு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி யூஸ் பண்ணவங்க எல்லாமே ரெகுலராக நம்மளே தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ராமநாதபுரம் லாஸ்ட் கடைக்கோடிக்கெலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கன்னியாகுமரி எல்லாமே எங்கள்கிட்ட ரெகுலர் ஒரு டைம் வாங்கினாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க.
0: சரிங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியோட மாட்டு தீவனம் வாங்கும்போது என்னென்னா, ஒரு பல்காக டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ஊரில் மொத்தமாக மூட்டைகளை வர வச்சு விற்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். இப்போ நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்களா பெரிய லெவலில்
1: சின்ன
0: பண்ணுறீங்களா?
1: லெவலில் தான்.
0: அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மூட்டை அனுப்பும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காசே அதிகமாகுமே, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் இல்லையா, அந்த தீவனம் கம்மியாக இருக்குது, நீங்கள் அதிக விலை சொல்கிறீங்களா, அப்படிங்கிறப்பதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: மார்க்கெட்டில் எல்லாம் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது, ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, நமக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்குது. நம்மளுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இதுதான் மற்ற ஃபீடோட நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அதனால ரேட்டு வந்து நம்ம கொடுக்குற ரேட்டு அதே ரேட்டு, கம்பெனி ரேட்டு தான் கொடுப்போம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டிரான்ஸ்போர்ட் வரும், அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஏன்னா பொருள் நல்லா இருக்கும்போது அது பெருசாக பார்க்குறது இல்லைங்க.
0: அவங்க
1: அதே
0: பார்க்கல.
1: மாதிரி நமக்கு டீலரும் இருக்காங்க, திருவாரூரில் இருக்காங்க, சேலத்தில் இருக்காங்க, கரூரில் இருக்காங்க, திருச்சியிலையும் இருக்காங்க. அதனால நமக்கு பிரச்சனை இல்லைங்க சார்.
0: சரிங்க. இப்போ நீங்கள் டீலர் பிடிக்கிறது அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு சில நேரம் திடீர்னு பட்டன் எனக்கு ஒரு 10 மூட்டை வேணும்பாங்க, இல்லைன்னா அந்த மாதம் சரியாக ஓடலப்பா வேணும்பாங்க, அந்த மாதிரி அந்த டீலர்ஷிப்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: டீலர்ஷிப் இதெல்லாம் வந்துங்க சார் மார்னிங் தான் தெரியும், ஒர்க் இருக்கா இல்லையான்னு தெரியுங்க சார். அதனால ஒரு புது அனுபவமாக இருக்கும் சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் திடுதிப்புன்னு கேட்பாங்க, அதிகமாக கேட்பாங்க, அதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சார். இது டெய்லியும் ஒவ்வொரு ஒரு போராட்டமாக இருக்கும் சார். இது
0: சரி. அதே போல உங்களுக்கு எந்த மாதத்துல அதிகமான மாட்டு தீவனம் போகுது?
1: வெயில் சீசன் தான் சார் நிறைய போகும். ஜனவரியிலிருந்து ஒரு ஜூன் வரையும் நல்ல சேல்ஸ் இருக்கும் சார்.
0: சரிங்க. நீங்க இப்போ என்னைக்காவது ஃபீல் பண்ணது உண்டா, பேசாம கம்பெனிலே வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னு?
1: நிறைய டைம் வரும் சார் அதெல்லாம். அப்புறம் பிஸ்னஸ்னு வந்துட்டானா ஒரு மாதம் லாபம் நிறைய வரும், அப்போதைக்கு இதே பண்ணலான்னு தோணும். ஒவ்வொரு மாதம் கம்மியாக இருக்கும், அப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பிஸ்னஸ் இறங்கிட்டா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க முடியாதுங்க சார்.
0: நீங்க இதுக்குன்னு, ஏன்னா எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது ஒரு பேக்கப் பிளான்னு வச்சுக்க சொல்லுவாங்க, அதாவது பேக்கப் இருக்கணும். நீங்க என்னதான் முதலீடு போட்டு வேலை செஞ்சாலும் ரன்னிங்ல இருக்கும், அப்போ ஒரு சிலது ரிட்டர்ன் ஆகாம இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு பேக்கப் ஒரு 2 மாசத்துக்கான காசு கையிலலாம் வச்சிருக்கணும், சரியான திட்டமிடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி?
1: இதெல்லாம் உண்மையாலுமே அது இந்த மாதிரி பண்ணணும், ஆனால் எங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் அந்த அளவுக்கு நாங்கள் யோசிச்சதே இல்லை. ரெடி பண்ணி போயிட்டே இருக்கிறோம், அப்படியே
0: போயிட்டே இருக்கோம்.
1: பேக்கப்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணது அதே வச்சு ரொட்டேஷன் பண்ணி அப்படியே போயிடும் சார்.
0: சரிங்க. இப்போ நீங்கள் இது கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து எப்படி, வங்கி மூலமாக பண்ணுறீங்களா கேஷ் மூலம்?
1: ஒரு 75% வந்து ஆன்லைன் மட்டும்தான் சார்.
0: ஆன்லைனில் தான்
1: 25% மட்டும் தான் கேஷாக வாங்குவோம். இது எல்லாமே ஆன்லைன்.
0: அதெல்லாம் வங்கியோட தொடர்பு வச்சிருக்கீங்க, அதாவது இது எல்லாமே வந்து அந்த என்ன கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வச்சிருக்கீங்க?
1: கரண்ட் அக்கௌண்ட், டாக்ஸ் எல்லாமே, ஐடி எல்லாமே ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஜிஎஸ்டி முதல் கொண்டு
0: ஒரு ஒரு தீவனம் தயாரிச்சா எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் விஜயகுமார்?
1: 60 நாள் எக்ஸ்பைரி டேட்.
0: 60 நாள் தான் எக்ஸ்பைரி டேட். அதுக்கு நீங்க இந்த மாதிரி தீவனம் தயாரிப்புக்காக சான்றிதழ் படிப்பு படிச்சிருக்கீங்க 1 மாசம். அதை தாண்டி நீங்க இந்த மாதிரி கம்பெனி தொடங்கணும்னா வேற என்ன எல்லாம் செஞ்சீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் அது ஏதாவது ஃபுட்டில் செய்யல ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த அந்த ப்ராசஸ்லாம் சொல்லுங்க.
1: ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜிஎஸ்டி ஓபன் பண்றோம் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம்
0: ஜிஎஸ்டி வேணும்.
1: ஜிஎஸ்டிங் சார். அப்புறமா இது எம்எஸ்எம்இங்க சார்.
0: எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்
1: அது ஆமாங்க சார். இதை வச்சதுதான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐ வாங்கியிருக்கோம் சார்.
0: ட்ரேட்மார்க் அதாவது ஏசிஎன்னுங்கிறது.
1: ஆமாம், ஏசிஎன்
0: லோகோ போட்டிருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க. ஐஎஸ்ஐ
1: அந்த தீவனத்து கூட நம்ம தர சான்று வாங்கியிருக்கோம் சார்.
0: இது இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இதுக்கான சான்று இந்த நாளையும் கட்டாயமாக வேணும் ஒரு கம்பெனி தொடங்கினா. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுடைய மெஷினோட கெப்பாசிட்டி எத்தனை மூட்டை தயாரிக்கலாம்?
1: 200 பேக் தயாரிக்கலாம் சார்.
0: 200 பேக். இப்போ எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு?
1: 150 பேக் ரெடி பண்ணுவோம் சார்.
0: எத்தனை பேர் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கீங்க?
1: 7 பேர் வேலை பார்க்குறோம் சார்.
0: 7 பேர், அதாவது டீலர்ஸோட சேர்த்தா இல்லை உங்களை
1: எங்கள் கம்பெனிக்குள்ளே மட்டும்?
0: எல்லா குடும்ப உறுப்பினர்களா?
1: இல்லைங்க சார், நானும் தம்பியும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இந்திக்காரங்க, அப்புறம் டிரைவர் ஒருத்தர் தனியாக தமிழ்காரங்க வச்சிருக்காங்க சார்.
0: இப்போ மாதம் முடிவில் ஓரளவு வருமானம் வருதா?
1: கண்டிப்பாக வருவாங்க சார்.
0: சரிங்க. எவ்வளோ முதலீடு, அதாவது இப்போ தொடங்குறதுக்கு இது இந்த கம்பெனி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், ட்ரேட்மார்க்கு, ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்குறது, ப்ளஸ் மெஷினரி, அப்புறம் இடம் முழுமையாக செட்டப் பண்ணுறதுக்கு, அது வாடகை இடம் கூட வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ ஒரு முதலீடு இவ்வளோ தேவை இருந்தால் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.
1: 5 லட்ச ரூபாயிலையும் பண்ணலாங்க சார். 50 லட்சம் பண்ணலாம். அவங்களோட திறமையை பொறுத்து, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 5 லாக்ஸ் தான் ஆரம்பித்தோம், இப்போ 50 லட்சம் போட்டிருக்கோம். அதனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
0: சரி, இப்போ வந்து ரன்னிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரன்னிங்

0: அதாவது ஒரு நாளைய முதலீடு, இல்லைன்னா ஒரு மாதத்துக்கான முதலீடு, அதாவது மூலப்பொருட்கள் வாங்குறது, அதாவது பருப்பு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வேற எதெல்லாம் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு முதலீடு தேவைப்படுது?
1: எங்கள் கம்பெனிக்கு வந்து 15 லட்ச ரூபா தேவைப்படுதுங்க சார்.
0: அதற்கேற்ற வருமானமும் வந்துடுது, விற்பனையும் ஆகிருது. சரிங்க, வேற பசுந்திவனத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க.
1: பசுந்திவனங்கிறதுங்க சார், மக்காச்சோளத்தட்டு, பயிர் வகைத்தட்டு, சோளத்தட்டு, இதெல்லாம் பசுந்திவனத்தில் வருங்க சார். இதையே வந்து நம்ம பயிர் வகையில் பாசிப்பருப்பு கொடி, உளுந்து கொடி, கொள்ளு கொடி, இதெல்லாம் போடலாங்க சார். அதுக்கப்புறம் அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அதே மாதிரி உலர் தீவனங்கிறது வைக்கோல், தட்டை, இதெல்லாம் காஞ்சது ஐட்டம் எல்லாமே உலர் தீவனமாக இருக்கும் சார். அடர் தீவனம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார்.
0: அந்த அடர் தீவனம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 7 வகையான தீவனம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதில் வந்து இளங்கறவை,
1: இளங்கறவை, வத்தக்கறவை.
0: வத்தக்கறவைனா என்ன?
1: இது பால் வந்து நின்று இப்போ லாஸ்ட் 2 மாதத்துக்குங்க சார்.
0: சரிங்க, அடுத்து?
1: அதுக்கப்புறம் இளங்கறவைங்கிறது கண்ணு போட்டு ஒரு வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் இளங்கறவைங்க சார். அதுக்கடுத்து வந்து பால் மாட்டுக்குன்னு சொல்லுவோம்,
0: மூணு ஆயிடுச்சு. நாலாவது
1: கன்றுக்குட்டி தீவனம் ஒன்று,
0: கன்றுக்குட்டிக்கும் தீவனம்,
1: அது ஒண்ணுங்க சார். அதுக்கப்புறம் ஆட்டுக்கு பண்றோம், வெள்ளை ஆட்டுக்கும் பண்றோம், செம்மறி ஆட்டுக்கும் பண்றோம்.
0: உங்களுக்கு வேற வேற?
1: ஆமா ஆமாங்க சார்.
0: அது என்ன வித்தியாசம்?
1: செம்மறி ஆட்டுக்கு நம்ம கிடா குட்டிக்கும் ஒரு தீவனம் பண்றோம் சார். அது வந்து உள்ள தானியமா இருக்கும், ஃபுல்லா தானிய ஐட்டம், புட்டை ஐட்டம், பெல்லட்டு, பருத்தி விதை, இதை போட்டு ஒரு மிக்சிங் போட்டு அது கொடுப்போம். ஒரு ஆட்டுக்கு ஒரு 4% அவங்களுக்கு தீவனமா கொடுப்பாங்க, காலையில மதியானம் கொடுப்பாங்க. இதனால அவங்களுக்கு வெயிட் ஏறும், மாசத்துக்கு 5 கிலோ வெயிட் ஏறும்.
0: முக்கியமா பண்ணை ஆளுகளுக்கு ரொம்ப பயன்,
1: பண்ணை ஆட்டுக்கு.
0: அடுத்து
1: வெள்ளாட்டுக்கு வந்துங்க சார், மேய்ச்சல் மூலியமா போயிட்டு வர ஆட்டுக்கு அது வந்து தீவனம், நம்ம மாட்டு தீவனம் மாதிரியே நம்ம அரைச்சு பவுடரா கொடுப்போம். அதை வந்து தண்ணியில கலந்து வைக்கும்போது ஆடு வந்து சீக்கிரம் பால் பிடிச்சு சீக்கிரம் பெருசாகும். இந்த வத்தக்கருவின்னு சொல்றது வந்து நம்ம பால் பெருசா கறக்காதுங்க சார், 2 லிட்டர் கறக்கும். அது பாடி மெயின்டெனன்ஸ்க்காக ஒவ்வொரு கிலோ கொடுப்போம். அது வந்து 17% ப்ரோட்டீன் இருக்கும், அதனால மாட்டுக்கு அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வெறும் தவிடு மட்டும் போட்டு கொடுப்பாங்க, இளங்கறவிக்கு பால் கறக்கறதுனால தவிடு மட்டும், அதுக்கு பதிலாக தீவனமாகவும் கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும் சார், கன்று பெருசாகவும் இருக்காங்க. இளங்கறவிங்கிறது வந்து சார் பால் நிறையா வரும், அப்போ அது இந்த மாட்டுக்கு வந்து சத்து அதிகமாக வெளியில் போகும். அதுக்காக உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணுறக்காக ப்ரோட்டீன் ஐட்டம் நிறைய வச்சு கொடுக்கும்போது, எனர்ஜியாகவும் கொடுக்கும்போது உங்களுக்கு பால் ஈல்டு வரும், அந்த அளவுக்கு மாடு உடையாமல் இருக்கும் சார். பால் மாட்டுக்கு வந்து நார்மலாக ஒரு 3 லிட்டரு ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாதத்துலேருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக பால் கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் குறையும். அந்த மாட்டுக்கு ஒரு 20% ப்ரோட்டீன்ல வச்சு கொடுப்போம் சார்.
0: எந்த தருணத்தில் மாடுகளுக்கு அதிகமான தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பால் கொடுக்குறப்பையா இல்லை மத்தக்கறவை அப்படின்னு சொல்றீங்களா, அந்த நேரத்தில் கொடுக்கணுமா? எந்த நேரத்தில் கொடுத்தா மாடுகளுக்கு நல்லா இருக்கும்?
1: இல்லைங்க சார், இப்போ நீங்கள் கண்ணு போட்டதுலேருந்தும் கண்ணு போடாமல் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் பாடி மெயின்டெனன்ஸுக்கு ஒரு தீவனம் கொடுத்தே ஆகணும், ஒவ்வொரு கிலோ கொடுத்தே ஆகணும். நீங்கள் பால் மாட்டுக்கு நீங்கள் பால் கறக்கும் போது வந்து பாடி மெயின்டெனுக்கு 1 கிலோவும் ஒவ்வொரு லிட்டருக்கும் 400 கிராம் கொடுக்கும்போது எப்போ கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், அப்படின்னா தான் அந்த மாடு வந்து ஹெல்த்தாக இருக்கும்.
0: இந்த பழைய முறைப்படி இந்த தவிடு இதெல்லாம் வந்து விட்டுட்டு முன்னாடிலாம் வந்து செலவு கம்மியாக இருந்தது. இப்போ நம்ம ஊர்லாம் நெல் அரைப்போம், நெல் அரைச்சி கொண்டாந்து தவிடை போடுவோம், வைக்கல் எடுத்து வைப்போம், நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த தீவனம் சேர்க்க வந்து கூடுதல் செலவு தானே விவசாயிகளுக்கு, அதை பத்தி உங்களோட?
1: சார், இப்ப மாடுக்கு வந்து எதுவும் போடாமே இருந்தாலும் கறக்கும், ஆனா தீவனம் எதுக்கு போடுறோம்னா ஒரு கமர்ஷியலா ஒரு யூஸ் பண்றதுக்கும், நல்ல பால் ஈல்டு வந்து அது மூலியமா ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தினோம்னா நம்ம தீவனம் போட்டா மட்டும்தான் வரும். இப்ப நார்மலா ஒரு மாட்டுக்கு எதுவுமே போடாம வச்ச ஒரு பச்சை பசுந்தீவனமும் காய் உலர் தீவனமும் போட்டு வளர்த்த முடியும், ஆனா அது வந்து ஒரு 2 லிட்டர் தான் பால் கறக்கும். இப்ப நாட்டு மாடுலாம் 2 லிட்டர் தான் கறக்கும், இதே நம்ம ஜெர்சி கச்சப் மாடுலாம் கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு 12 லிட்டர் கறக்கும். ஏன் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு மாட்டுக்கான சத்தை கொடுத்தோம்னா பாலா அது கன்வெர்ட் ஆகும், அது மூலமா நம்ம வாழ்க்கை தேவை உயர்த்தலாம். அதுக்காக மட்டும்தான் அடர் தீவனம் நம்ம கொடுக்கறோம், மாடும் ஹெல்த்தா இருக்கும், நம்மளுடைய வருமானமும் உயர்த்தலாம்.
0: சிறப்பு விஜயகுமார், இப்போ உங்களை இப்போ நான் வந்து கால்நடை தீவனம் உற்பத்தி பண்ணணும், இல்லை கால்நடையில் இப்படி மாடுகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக தொடர்பு கொள்ளணும்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
1: 86 08 17 10 06.
0: இன்னொரு தடவை சொல்லிடுங்க,
1: 86 08 17 10 06.
0: நன்றிங்க.
1: நன்றி சார்.
2: எடுத்த பின்னாக்கு உரிய பாகங்கள் அளந்து எடுத்து உடச்சி நிறச்சி ஒன்னா சேர்த்து
3: நல்ல தயாரிக்கப்பட்ட தீவனம் கால்நடைகளோட செரிமான கோளாறுகளை குறைக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு கால்நடைகளை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும் அப்படிங்கறத தன்னோட அனுபவங்களா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி எம் விஜயகுமார் அவங்க. ஆமாங்க, நாம கொடுக்கக்கூடிய தீவனம் தரமா இருக்கும் பட்சத்துல பால் உற்பத்தியும் அதிகரிக்குது, பண்ணையாளர்களுக்கும் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பா இருக்கு இல்லைங்களா?
4: நேர்கள் எனும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு

0: தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில் 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில் இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5,000,000 டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 2,950,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா

0: லாகூர் நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் விராலிமலை, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி இவர்களின் தொகுப்பாய் பாடல்கள் வளம் வர காத்திருக்கிறது. பெண்ணுக்கு பெருமை தருவது நாணமும் குலமானமுமாகும். அவ்வழிவந்த தோழியர் இருவர் ஒருவரை ஒருவர் போற்றி புகழ் பாடுவது புனிதமான நட்புக்கு பெருமை சேர்க்கின்றது. அந்த நட்பின் சிறப்பை பாடலாக கேட்டு மகிழ்வோம். வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து. கல்யாண சந்தையில் விலை போகாத கன்னியர் பலர் உண்டு, அதில் இவளும் ஒருத்தி. இவள் செய்த பாவம்தான் என்ன? இதோ பாடல் பதில் சொல்கிறது.

விராலிமலை, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி இவர்களின் தொகுப்பாய் வளம் வருகிறது திரைக்களஞ்சியம் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். எரியும் தீக்கணலில் இவள் மெழுகாய் உருகினாள். சூறாவளி காற்றில் சிக்கிய சருகாய் தவித்தாள். விதி என்ற வேடனின் கையில் விளையாட்டு பொம்மையாய் சிக்கினாள். இனி இவள் நிலை பரிதாப நிலை. பாடல் பதில் சொல்கிறது அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து.

திரைக்களஞ்சியம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் போகும் பாதையில் இடர்பாடுகள் பல உண்டு, நிலவுக்கும் குறை உண்டு. ஆனாலும் அதன் ஒளி எத்தனை அழகு! அதுபோல் நாம் செல்லும் வழியை கவனித்து சென்றால் என்றுமே வாழ்க்கை வசந்தமாகும். இந்த கருத்தை சொல்லும் பாடலை கேட்டு ரசிப்போம். பால்குடம் திரைப்படத்திலிருந்து.

திரைக்களஞ்சியத்தின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது. சுஜாதா திரைப்படத்திலிருந்து. ஒரு பெண்ணின் மனதில்தான் எத்தனை ஆசைகள், அத்தனை ஆசையும் கைகூடுவது கடினம்தான். ஒரு தலை காதலாய் எண்ணி இயங்கும் இவள் என்ன ஆசை நிறைவேறுமா? இதோ பாடல் பதில் சொல்கிறது.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்களின் பாடல் தொகுப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கலாம் பாடல்கள், தகவல்கள், நேர்களின் விமர்சன கடிதங்களுடன் இசை தூரல்.

நிலையம். நேரம் இப்போது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களில் 233 பேர் என்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் முன்னிலையில் பேரவை முதன்மை செயலரிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பாமகவின் திரு அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக அவர்களது இல்லத்தில் நேரில் சந்தித்தார். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளங்கலை பட்டப்படிப்பிற்கு இணையவழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபில்ம் இன்ஸ்டியூட் .tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 12 தேதி முதல் அடுத்த மாதம் 2 தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இலவச வீட்டுமனைப்பட்டா, உதவித்தொகை, பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி பெற்றுக்கொண்டார். வாழவந்தான்கோட்டை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் ஜெய்நகர், திருவேங்கட நகர், கூத்தைப்பார், கிளியூர், திருநெடுங்குளம், பெரியார் நகர், பர்மா நகர், எழில் நகர், வாழவந்தான்கோட்டை, மாங்காவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உண்மையான பெரிய மனிதருக்கு அடையாளம் பணிவு. மனிதன் தன்னைப் போலவே பிறரையும் மதிப்பவன் எவனோ அவனே சிறந்த மனிதன். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆறு வாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல 2026-27 ஆண்டிற்கான புதிய கல்வியாண்டில் 1-6-2026 திங்கட்கிழமையிலிருந்து அனைத்து வகை அரசு அரசு உதவி பெறக்கூடிய தனியார் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2026-27 கல்வியாண்டில் 1-3 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய பாடநூல்கள் அறிமுகப்படுத்த இருப்பதால் இந்த வகுப்புகளை கையாளக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஜூன் மாதம் 1-3 வரைக்கும் மாவட்ட அளவில் பணியிடை பயிற்சிகள் வழங்க இருக்காங்க. அதனால 1-3 வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் 4 ஜூன் வியாழக்கிழமை அன்றையிலேந்து வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விடுமுறை நாட்களில் துறையோட உத்தரவுகளின்படி செயல்பட வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9038546102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல தூக்கம் வரும். ஆனா நம்ம சாப்பிடுற உணவு நம்மள சுறுசுறுப்பா ஆக்கணும். அப்ப நம்ம உணவு பழக்கத்தை மாத்தணுங்க. அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: உணவு கட்டுப்பாடு மூலமா சீர் செய்யக்கூடிய முக்கியமான வியாதி என்னன்னா நீரிழிவு அல்லது சர்க்கரை நோய். இப்போ சர்க்கரை நோய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்மோன்ஸ்னா என்ன, என்சைம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோன்ஸுங்கிறது என்னன்னா நம்ம உடலில் வந்து பல விஷயங்களை வந்து சீர் செய்யக்கூடியது வந்து ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து நாளமில்லா சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடியது. நம்மளுடைய மூளை வந்து ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு ஆர்டரை கொடுத்ததுன்னா அந்த ஹார்மோன் வந்து அவ்விடத்திற்கு சென்று அந்த விஷயத்தை செய்யும். சோ அதுக்கு வந்து நாளம் கிடையாது, அது வந்து ரத்த குழாய் வழியாவோ போகாது, ஆனா அது வந்து செய்ய வேண்டிய வேலையை அது வந்து செய்யும். அடுத்து பார்த்தோம்னா என்சைம்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. என்சைம்ஸ்ங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு கிரியா ஊக்கி. செரிமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரதச்சத்து மிகுந்த ஒரு உணவை சாப்பிடுறோம், அது செரிமானம் ஆகணும்னா அதுக்கு வந்து சில என்சைம்ஸ் இருக்கு, அது வந்து அதை வேகமாக செய்யறதுக்கு உதவும். இதுதான் என்சைம்ஸ்க்கும் ஹார்மோன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சர்க்கரை அளவு உடல்ல வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முக்கியமான ஒரு ஹார்மோன் என்னன்னா இன்சுலின். இந்த இன்சுலினை சுரக்கக்கூடியது கணையம் அப்படிங்கிற ஒரு பாகம். சோ இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணும்னா நம்ம உடல்ல சர்க்கரை அளவு அதிகமாகும் பொழுது அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரும். சோ உடலுக்கு சர்க்கரை எப்படி வருது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து வருது. நம்ம சர்க்கரை சாப்பிட்டால்தான் அது வந்து உடம்புல சர்க்கரையா மாறுங்கிறது கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே, ஒரு தானியமா இருக்கட்டும், ஒரு பருப்பு வகையா இருக்கட்டும், ஒரு கொழுப்பா இருக்கட்டும், எல்லாமே கடைசியா பார்த்தோம்னா சர்க்கரையாகத்தான் மாறும். சர்க்கரைனா நான் சொல்றது குளுக்கோஸ், குளுக்கோஸ் ஆகத்தான் மாறும். உடல் செயல்பாடுகளா இருக்கட்டும், நம்ம மூளையுடைய செயல்பாடுகள், நம்ம நடக்கிறது போறது வர்றது, நம்ம மூளை வேலை செய்யறது, நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது, எல்லாத்துக்குமே அந்த குளுக்கோஸ் தேவை. அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த குளுக்கோஸ சரியான முறையில வந்து மேற்பார்வை பாக்குறது, அதை வந்து சரியான முறையில நம்ம உடம்புல வைக்கிறது தான் வந்து இந்த இன்சுலினுடைய வேலை. இதுல ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஒண்ணு வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்னொன்னு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சரியான முறையில நம்ம உடம்பு இயங்கிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு உணவு சாப்பிட்ட உடனே அந்த உணவை வந்து சரியான முறையில குளுக்கோஸா மாறி அது உடல்ல வந்து தேவையான அளவு ரத்தத்துல வந்து சுத்திட்டே இருக்கும். அது வந்து செல்களுக்குள்ள போய் எனர்ஜியா மாறி நம்ம வேலை செய்யக்கூடியதற்கான சக்தியை தரும். அதே மாதிரி மூளைக்கு போய் மூளை செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இந்த சக்தியை தரக்கூடியது இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி சரியாக இருந்தால். இதுவே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா இன்சுலின் எதிர்ப்பு. இந்த இன்சுலினால வந்து நம்ம செல்லுக்குள்ள நுழைய முடியாது. இன்சுலின் எதிர்ப்பு வரும்பொழுது என்ன ஆகும், இன்சுலின் சரியான அளவுல சுரக்கப்படும், ஆனா அது வந்து அந்த டார்கெட்டை ரீச் ஆகாது. அதனால வந்து சர்க்கரை நோய்ங்கிற அந்த நோய் வரத்துக்கு காரணம் இருக்கு.
0: சர்க்கரை நோய்க்கான ஆலோசனைகளோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Good luck.
3: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய் காதல் என்றால் குட் லக்.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இன்றிரவு 7:25 வேளாண் தொழில்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் வி. ஒன்றுமுத்து அவர்கள்.

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐ யோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட் தீர்க்க ஆர்பிஐ சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
4: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியிற்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மதுபோதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1,40,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல்

0: மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: பையன் 10 இயர் ஓல்டு, இவன் வந்துருந்தான் ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய உள்ள உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்மணி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்

0: பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அதை எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்பிரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடு, சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்பிரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்மணி, அதனால அதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோர்டு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க, அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயந்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கு பெரிய ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும், ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது இந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோட சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
1: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அணவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலையடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வ சாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா களி பார்வையில் பல இடங்களில் கரடிகள் உலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங் பாங்கன், வா மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன் ஜீனா, தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
4: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
5: அதனால
6: இப்போ பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க
6: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: ஆர்பிஐ சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திரை இசை பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலாவதாக அங்காடி தெரு பாடத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: 2026-27 கல்வியாண்டுல 2026-27 ஆண்டிற்கான புதிய கல்வி ஆண்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து அனைத்து வகையான அரசு உதவி பெறும் தனியார் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2026-27 கல்வியாண்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய பாடநூல்கள் அறிமுகப்படுத்தப்படுறதுனால இந்த வகுப்புகளை கையாளக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை மாவட்ட அளவில் பணியிடை பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதனால 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் 4ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அனைத்து வகையான பள்ளி தலைமை ஆசிரியர்களும் விடுமுறை நாட்களில் துறையின் உத்தரவுகளின்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு. கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாடல் ஒலிக்கிறது ரெக்கை படத்திலிருந்து.

கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஒலிக்கிறது பம்பாய் படத்திலிருந்து.

தரமான மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில் அவர்கள்.
1: தென்காசியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நாடு முழுவதும் உழைப்பாளர் தினத்தை தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பு அணியான சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் விவசாய அணியின் மாநில செயலாளர் முகமது அலி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சாதிர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் தென்காச நகரப்பகுதியில் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கியும் கோடை வெயிலில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் போது மக்களுக்கு நீர் மோர் பந்தலை திறந்தும் மரக்கன்றுகளை வழங்கியும் உள்ளிட்ட முப்பொரு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் உழைப்பாளி தின விழாவில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுட்டரிக்கும் கோடை வெயிலால் புளியன்குடி எலுமிச்சை சந்தையில் ஒரு பழம் 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம்

0: புளியன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சக்கம்பட்டி, பொன்னையாபுரம், சிங்கிலிப்பட்டி, குமந்தாபுரம், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் எலுமிச்சைம்பழங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்யப்படும் எலுமிச்சைம்பழங்களை புளியன்குடியில் உள்ள புகழ்பெற்ற எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றனர். கடந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக எலுமிச்சை மலக்கு தேவை அதிகமாக இல்லாததால் விலை வீழ்ச்சியடைந்து ஒரு கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த சூழலில் இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து கோடை வெயிலின் தாக்கம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகரித்து வருவதால் எலுமிச்சை மலங்களுக்கான தேவை அதிகரித்து உள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ எலுமிச்சை மலை ரூபாய் 230 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சராசரியாக ஒரு பழத்தின் விலை 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கொளுத்தும் கோடை வெயிலால் குட்டை போல் காட்சியளிக்கும் குண்டாறு அணை, கருப்பாநதி அணை, அடவினார் அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வறண்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடு அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள 36 அடி கொள்ளளவு கொண்ட குண்டாறு அணையானது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கு முன்னரே நிரம்பியது. தற்போது வெயிலில் கடுமையாக கொளுத்தி வரும் நிலையில் குறிப்பாக இந்த வருடம் 100 டிகிரி பாராக்கிட் அளவிற்கு மேலாக சுற்றறிக்கை வெயில் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. அத்துடன் இந்த ஆண்டு துவக்கத்திலே கோடை மழையும் சரிவர பெய்யவில்லை. அணைக்கு தண்ணீர் வரும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுவதால் அணைக்கு தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்று போனது. இதனால் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து குண்டார் அணையானது தற்போது நீரின்றி குட்டை போல் வறண்டுள்ளது. மேலும் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணை, கடையநல்லூர் அருகே உள்ள 80 அடி கொள்ளளவு கொண்ட நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோடை காலங்களில் அணைகளை முறையாக தூர்வார வேண்டும் எனவும், மேலும் கடைமடைக்கு செல்லக்கூடிய கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 21ஆம் தேதி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தனித்தனி தேர்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்பாளும் எழுந்தருளி திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகளிலும் படம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் இங்குள்ள ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குறைவாக தண்ணீர் வர துவங்கியது. வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காகவும் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைத்து

அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனைச் சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனைச் சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனைச் சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சிப் பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவி

0: பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: உழவர் உலகம்
3: மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: நிகழ்ச்சியில் இப்போது ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
3: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
4: விவசாயி
2: இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருப்பவர் விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல ஆர்வம் கொண்டு அதை முறையா கற்று பயிற்சி பெற்று இப்போ அதை வெற்றிகரமா திறம்பட செய்து வராரு. இவர் ஒரு வேளாண் பட்டதாரி, வேளாண் தொழில் முனைவோரும் கூட, ட்ரோன் பயன்பாட்டாளர். அதோட 25 வருஷமா புகைப்பட கலைஞராகவும் திகழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டுமா, என்கிட்ட கொஞ்சம் விவசாயம்

0: நிலம் இருக்கு, விவசாயம் செய்யணும்னு ஆசையாவும் இருக்கு, ஆனா எப்படி முறையா செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு கேட்டா, விதைக்கிறதுல இருந்து விற்பனை வரை ஆலோசனை தருவாராம். இப்படி பல திறமைகளை தன்னுள்ள கொண்ட இந்த பன்முகத்தாளர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அந்த ஆர்வத்தோடையே வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறாங்க அந்தநல்லூர் ஒன்றியம் போதாவூர் கிராமம் வ ஒண்டிமுத்து அவர்கள். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
1: ஐயா. உங்களை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க பஸ் சொல்லுங்க.
2: என் பேர் ஒண்டிமுத்து, நான் ஒரு வேளாண் பட்டதாரி மற்றும் வேளாண் தொழில் முனைவர்.
1: வெரி குட்.
2: ஏசி ஏபிசின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் என்ற பயிற்சியை நான் முடிச்சிருக்கேன் வெற்றிகரமா.
1: ஓகே.
2: 2.5 ஏக்கர் நிலம் இருக்கு எங்க அப்பா வச்சிருந்த நிலம், அதுலதான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். இந்த பண்ணையத்துக்குள்ள எப்படி வந்தேன்னா, வேளாண் அறிவியல் மையம் செருமணி மூலமா பயிற்சி கொடுத்தாங்க. பல வல்லுநர்கள் எங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்தாங்க. அதன் மூலமா நபார்டோட நிதி உதவியோட எங்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணத்தை முழுக்க முழுக்க இலவசமாக எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த வகையில ஆடுகள், கோழி, மாடு, பண்ணைக்குட்டை, பண்ணைக்குட்டையில உள்ள போடுற மீன் குஞ்சுகள், விதைகள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க.
1: எத்தனை வருஷமா இந்த ஒருங்கிணைந்த பணியை பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்.
1: எப்படி, சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா?
2: பரவாயில்லைங்க.
1: நல்ல வருமானம் கிடைக்குதா?
2: நிச்சயமா தொடர் வருமானம், கொஞ்சமா இருந்தாலும் நிறைவான ஒரு வேலை வாய்ப்புடன் கூடிய வருமானம், நம்ம குடும்பத்துக்கு தேவையான வருமானம், போதுமான வருமானம்.
1: சரிங்கய்யா, இப்போ ஒன்னா சொல்லுங்க, என்னென்னலாம் விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
2: மல்லிகை வந்து ஒரு 500 செடி.
1: இதெல்லாம் எங்கேயிருந்து வாங்கினீங்க?
2: அது ராமேஸ்வரத்துல இருந்து பதியம் வரும்.
1: சரி,
2: அது வாங்கிட்டு இங்க வந்து நாங்க அதை பயிர் பண்ணுவோம். 7 அடிக்கு 1, 5 அடிக்கு 1 வைப்பாங்க. நாங்க 7 அடியில் ஒன்று வச்சிருக்கோம். அதோட கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா பூக்கள், அந்த சாமங்கி பூ, பூச்சிகளை தடுக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து பாடல போட்டிருக்கோம். அதனால நோய் தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை தான் நாங்க நினைக்கிறோம். நிறைய சொல்லி கொடுத்தாங்க, அதனால பூச்சிகள் தாக்குதல் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அது சீசன்ல தான் வந்து வருமானம் கிடைக்கும் இல்லையா மல்லிகை பூனா?
2: ஆமாங்க, தை மாசத்துல இருந்து தான் பூ எடுக்கவே ஆரம்பிக்கும்.
1: அது ஓவரலோ வருமானத்தை கொடுக்குது அப்படித்தானே? அப்புறம் அந்த பண்ணைக்குட்டையெல்லாம் வச்சிருக்கீங்களா?
2: ஆமாம்.
1: அது எவ்வளவு?
2: அது 36 அடிக்கு 36 அடி, 5 அடி உயரம். அதுல வந்து ஒரு 1500 மீன் குஞ்சுகள் நாங்க விட்டுருக்கோம். எங்களுக்கு களவு வகையான தண்ணி வந்து மோட்டரு, போர் மோட்டர் இருக்கு, பிளஸ் கிணறு, கிணறு ஒட்டியே அந்த பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம்.
1: சரி சரி.
2: தண்ணி பண்ணைக்குட்டையில ஏத்திக்கும் ஃபுல்லா, தேவைப்படும் போது அதுல இருந்து வெளியில எடுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம்.
1: அதனால வந்து தண்ணி தேய்க்கிறதுல பிரச்சனை இல்ல.
2: ஆமாங்க.
1: சரி, அதுல மீன் குஞ்சுலாம் விட்டுருக்கீங்க?
2: ஆமா.
1: மீன் குஞ்சு என்ன குஞ்சு விட்டுருக்கீங்க?
2: ரோகு, கட்லா, இந்த கலவை மீன் விட்டுருக்கோம். மேல்மட்டம், நடுமட்டம், அடிமட்டத்துல எல்லாம் கலந்த கலவையா தான் நாங்க அதுல விட்டுருக்கோம்.
1: இப்போ எத்தனை மாசம் குஞ்சு அது?
2: இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு முறை அறுவடை பண்ணிட்டேன் இப்ப சமீபத்துல.
1: ஏன்னா வருமானம் கிடைக்குது, நல்ல வருமானம்
2: போதும். பெரிய அளவுல பண்ணாட்டியும் ஒரு 200-300 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: கட்லா எவ்வளவு கொடுக்குறீங்க?
2: 100-150 இப்படி போயிட்டு இருக்கு.
1: ஆனா வெளியில மார்க்கெட்ல நல்லா நிறையவே கிடைக்குது,
2: வாங்கி விற்பாங்க.
1: கிடைக்குது. எத்தனை கிலோ தேரும்ங்கயா?
2: அப்பப்ப புடிச்சுக்கிறது தானுங்களே.
1: அப்ப குஞ்சுகளுக்கு மாசத்துக்கு ஒரு டைம் வாங்குவீங்க?
2: அது அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு 6 மாசம் கழிச்சு. ஏன்னா இது எங்களுக்கு மெதுவான வளர்ச்சி தான். இது ஸ்பெஷலாலாம் நாங்கள் தீவனம் போட்டுலாம் வளர்க்க கிடையாது. எங்க கிட்ட கிடைக்கிற தவிடு, புண்ணாக்கு, இந்த மாதிரி வச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி எல்லாம் வளர்க்கல.
1: இப்போ மீன் குஞ்சு வளர்க்குறதுல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கய்யா?
2: இந்த அம்மை நோயில வரும், மூச்சு விடுதல சிரமம் வரும், அதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு. கோழியும் அதனை சுத்தி வச்சிருக்கோம், கோழியுமே நாங்க விட்டுருக்கோம். இன்னும் மேல செட்டு போட்டு கோழி விடல, அது அடுத்த கட்டத்துல அது நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், செய்யணும்.
1: கோழி எத்தனை?
2: கோழி 200 கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்தே நாங்க பெருக்கிக்கிட்டோம். உங்க கொடுத்த ரகம் எல்லாமே கூடுதலாகவே நாங்க லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ரகங்கள் அசில் எல்லாம் விட்டுருக்கோம் நாங்க.
1: சரி, இப்ப என்னென்ன கோழி ரகங்கள்லாம் வளர்க்குறீங்க?
2: அசில் இருக்கு.
1: எத்தனை கோழி இருக்குது? 200 கோழி.
2: 200 கோழி.
1: சரிங்க. அது எத்தனை மாசத்துல வந்து உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும்?
2: 6 மாசம் அப்படியே விட்டுருவோம் தோட்டத்துக்குள்ளவே, அடைக்கிற மட்டும் செட்டில் விடுவோம்.
1: அடைச்சு தான் போடுறீங்க, ஆனால் புறக்கடையிலையும் கோழி வளர்க்குறீங்க.
2: ஆமாங்க.
1: அது உங்களுக்கு ஓரளவு வருமானத்தை கொடுக்குதா?
2: பரவாயில்ல, முட்டையெல்லாம் கிடைக்கும். 15 ரூபா கொடுக்குறோம்.
1: முட்டை வெள்ளை விற்பனைக்கு பண்ணுறீங்க? சரிங்க. இப்போ கோழி வளர்க்குறது ஓகே, அப்புறம் ஆடு மாடுகள்லாம் வளர்க்குறீங்களா?
2: ஆடு உண்டு, மாடு உண்டு.
1: ஆடு எத்தனை, மாடு எத்தனை?
2: ஆடு 8, மாடு 1. எங்களுக்கு கொடுத்தது அதுலேருந்து நாங்கள் பெருக்கிக்கிட்டோம், அப்புறம் கழிச்சுக்கோம், குறைச்சிக்கோம், தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நாங்கள் பண்ணிக்குவோம்.
1: சரி, அது என்ன செம்மறியா வெள்ளாடா?
2: வெள்ளாடு. சேலம் கருப்புங்கிற ரகம் கொடுத்தாங்க, அதே நாங்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணி தொடர்ந்து அதை பண்ணிட்டு வரோம்.
1: நபார்டு மூலமாக வந்தது. அருமை அருமை. இப்போ ஆடு வந்து சீசனல் தானங்கய்யா?
2: குடுக்காப்பிள்ளி மரம் வச்சிருக்கோம், நாவல் மரம் இருக்கு, இதெல்லாம் சுத்தில வச்சிருக்கோம்.
1: சரி, தென்னை மரம்
2: ஒரு 25 இருக்கும்.
1: 25? உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு?
2: பரவாயில்ல, அது நல்லா இருக்கு.
1: ஒரு மரத்துக்கு எவ்வளவு தேங்காய் அடைக்கிறீங்க?
2: இளநீக்கு போயிட்டு இருக்கு.

0: நேரடியாவே வித்தா இதுலயும் லாபம் இருக்கு.
1: உபயோகத்துக்கும்
0: தேங்காய் நாய்க்கிட்டு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா நாங்க சமையலுக்கு.
1: சரி, தென்னையில ஏற்படக்கூடிய அந்த பூச்சி வெட்டுக்கு என்ன பண்றீங்க?
0: காண்டாமிருகம் வந்து
1: வருது,
0: மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, ஆலோசனை தராங்க, அதுக்குண்டான மருந்தெல்லாம் நாங்க வாங்கி அவங்க வச்சுக்கோம்.
1: மட்டையெல்லாம் வெட்டுவீங்களா?
0: அதெல்லாம் இல்லைங்க, அதை எடுத்து ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருவோம்.
1: அது யாரும் இப்போ யாரும் வாங்கி போறது இல்லையா?
0: இப்பெல்லாம் அது 2 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க.
1: ஸோ அதுவுமே ஒரு பயன் கொடுக்குது உங்களுக்கு.
0: கண்டிப்பா.
1: சரி, நெல்லாம் போடுறீங்களா?
0: நெல் இருக்கு.
1: நெல் எவ்வளோ ஏக்கர் இல்லையா?
0: நெல் 1 ஏக்கர்.
1: 1 ஏக்கர் போடுறீங்க?
0: ஆமாம். இப்போ வந்து ஒரு 37 மூட்டை எடுத்தோம்.
1: என்ன மாதிரி ரகம் போட்டீங்க நெல்?
0: இப்போ திருச்சி 3 மோட்டார் ரகம்
1: குண்டரிசி. அது எப்படிங்க அப்போ நல்ல விலைக்கு போகுது?
0: நல்லா நல்லா இருக்கு. 25 ரூபா கிலோன்னு எடுத்தாங்க நிவர்பல் வாணிப கழகம் மூலமா.
1: சரி, ஊர்ல எல்லாம் வாங்குறது எல்லாமே வந்து பொன்னி ரகம் தானே வாங்குறாங்க, இந்த ரகம் போறதுனால உங்களுக்கு எப்படி பயன் இருக்கு?
0: அதுக்கு இதுக்கும் 1 ரூபாய் தான் வித்தியாசம். இந்த அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்துல போடும்போது மோட்டார் ரகத்துக்கும் சன ரகத்துக்குமே 1 ரூபாய் தானே வித்தியாசம் வருது கிலோவுக்கு.
1: அப்படியா?
0: ஆமா. அதனால நம்ம இதுல போடுறதுனால நம்ம பெரிய ரகத்தையே போடுறது. வீட்டுக்கு வைக்கும் போது சன ரகம் போட்டுக்கலாம்.
1: இயற்கை வேளாண்மையா இல்லாட்டி வந்து
0: இயற்கையும் செயற்கையும் கலந்துதான்
1: கலந்துட்டீங்க? கலந்தா தான் பயன் கிடைக்குது.
0: உண்மையா?
1: மகசூல் எப்படி கிடைக்குதுங்க?
0: ஒரு 37 மூட்டை வந்துச்சுங்க.
1: 1 ஏக்கருக்கு
0: 37 மூட்டை கிடைக்குது. இப்போ மருந்து அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக மக்கிக்கும் போது 1 ஏக்கருக்கு 10 டேங்க் 20 டேங்க் அடிப்பாங்க சுமந்துக்கிட்டு.
1: சரி,
0: அது காலம் வரையும் ஆகுது, தண்ணீர் செலவுலாம் ஆகுது. அதில் நம்ம ஏன் வித்தியாசமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பகுதியில் இல்லை அது வேற. அதனால் அதை முறையாக போய் MIT சென்னையில் முடித்தேன் அந்த பயிற்சி 10 நாள். உடனே 1 வருஷம் கழித்து அந்த ட்ரீட் ஒன்று வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, வாழை, மக்காச்சோளத்துக்கெல்லாம் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கு.
1: ட்ரோனில் வந்து நீங்கள் வந்து தெளிப்பு மேற்கொண்டா 1 ஏக்கர் நிலம்னா எவ்வளோ நேரம் பண்ணிடுறாங்க?
0: ஒரு 10-15 நிமிஷத்துலேயே 1 ஏக்கர் கவர் பண்ணிடலாம்.
1: 1 ஏக்கரை 10-15 நிமிஷத்துலேயே கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை
0: அதிகபட்சம்? 30 ஏக்கர் அடிக்கலாம். நான் வந்து 20 ஏக்கர் அடிச்சிருக்கேன். காலையில் ஆரம்பித்து மதியானம் வரைக்கும், மதியானம் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் இருட்டாங்குள்ள 20 ஏக்கர் ஒரு நாளில் தாராளமாக அடிக்கலாம்.
1: இந்த ட்ரோன் பைலட் லைசன்ஸ் எப்போ வாங்கினீங்க?
0: 2023 சென்னை MIT வாங்கினேன்.
1: MIT இது எப்படி யார் உங்களுக்கு லிங்கேஜ் கொடுத்தது? இது மாதிரி போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: படித்த இளைஞர்களுக்கான சுய வேலைப்பு திட்டத்தில் ஒரு ஸ்கீமில் உள்ள போனோம்.
1: இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களா இல்லை?
0: நிச்சயமாக ஃப்ரீ தான். இது
1: ஃப்ரீ தான் கொடுத்தாங்க. எத்தனை நாளைக்கு பயிற்சி?
0: 10 நாள் பயிற்சி.
1: 10 நாள் பயிற்சியிலேயே உங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு பயிற்சி வந்துருச்சு
0: சொந்தமாக. அப்புறம் நண்பர்கள் மூலமாக வச்சிருக்கவங்ககிட்ட போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சொந்தமாக இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு ட்ரோன் வாங்கி.
1: இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் வந்து அடிக்கிறதுக்கு எப்போ ட்ரோனை வாங்கினீங்க?
0: 2 வருஷம் ஆயிடுச்சுங்க.
1: எவ்வளோதுக்கு வாங்கினீங்க?
0: எல்லாமே வண்டி, அதுக்குண்டான ட்ரோன் பேட்டரி எல்லாமே 10 லட்சம் ரூபா.
1: அது ட்ரோன் வந்து தெளிப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது யூசேஜுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி?
0: இல்லை இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாதனால மற்ற இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. விவசாயத்து பணிக்கு மட்டும்தான் இப்போ நான் பயன்படுத்தி.
1: அதோடைய டிசைன் பற்றி சொல்லுங்களேன். உங்களுடைய ட்ரோன்
0: 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி.
1: சரி,
0: பேட்டரி 3 செட் இருக்கும். இப்போ ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு போயிடுவோம் கரண்ட் இல்லாத பக்கம். இப்போ மக்காச்சோளத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மானாவரியை நிறைய பண்ணுவாங்க. அந்த பெரம்பலூர் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், அங்கெல்லாம் கரண்ட் கூட இருக்காது. அப்புறம் இந்த காலகட்டத்தில் பேட்டரி ஜென்ரேட் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கும். ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணால் 3 டேங்க் அடிக்கலாம். அப்போ 3 செட் வச்சுருப்போம், 3x9. ஒன்று சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், ஒன்றில் அடிச்சுட்டு இருப்போம். இந்த ட்ரோன் மூலமாக அடிக்கிறதோட மருந்தோட அளவு குறைச்சிக்கலாம், தண்ணியோட செலவும் கம்மி, அடிக்கக்கூடிய நேரமும் கம்மி. அதனால பெரிய லெவலில் பெரிய விவசாயிகள், நிலப்பரப்பு அதிகமாக உள்ள விவசாயிகள்லாம் இதை விரும்புகிறாங்க.
1: சரி, இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க?
0: நான் 1 ஏக்கருக்கு 500 ரூபா பண்ணுறேன்.
1: அந்த மருந்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பாடம் அடிச்சுக்கிட்டு
0: இருக்காங்க.
1: சரி, இப்போது நம்ம நார்மலாக வந்து மனிதர்கள் அடிக்கிறதுக்கு தவிர்த்து இந்த ட்ரோனில் அடிக்கிறதுனால என்ன வேறுபாடு இருக்குங்க?
0: சீரான மருந்து, அதாவது ஒரே அளவு, எங்கேயுமே விடுபட்டு போகாது. நம்ம கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்கும்.
1: சரி,
0: அதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவலாக இருக்குது. தண்ணி செலவு மிச்சம், அதோட பாதிப்புகள் ரொம்ப குறைவு.
1: இப்போது ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துடுச்சு. எந்த பயிருக்கு எப்போ தேவை, எவ்வளோ அளவு தேவை அப்படிங்கிறத கணித்து அது மாதிரி அடிக்க முடியாதா?
0: அது மாதிரியும் வந்துருச்சுங்க, இப்போ வந்துருச்சு. எதிர்காலத்தில் நாங்கள் அதை தான் கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கணும்.
1: சரிங்க, இப்போது ரெகுலராக வந்து ஒரு மனிதர்களை வந்து அடிக்கும் போகிறதுக்கு ஒரு கீழாக இருக்குது. இப்போ ட்ரோன்னா கொஞ்சம் மேலாக்க தெளிக்கிறீங்க. இந்த இப்படி மேலாக்க தெளிக்கும் போது மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படாதா அந்த மருந்துகள் அடிக்கிறதுனால?
0: எப்பவுமே விலகி தான் இருந்து அடிப்போம். இப்போ நெல் பயிர்னா நெல்லை விட 2 அடி 3 அடி மேலே தூக்கிக்குவோம்.

0: வாழைனா வாழைக்கு மேலே எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அதை விட ஒரு 5 அடி 10 அடி அதுக்குள்ளே ஏற்றிக்கும். பயிரை பொறுத்து, இப்போ நெல் விளைஞ்ச உடனே ஒரு மாதிரியும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரியும் பயிருக்கு அடிப்போம். நெல் மணிகள் வந்த உடனே அந்த ட்ரோன்களோட வேகத்தில் மடியக்கூடிய அமுக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் ட்ரோனை வந்து நாங்கள் மேலே தூக்கிக்குவோம்.
1: சரிங்க, இப்போ ட்ரோன் மூலமாக வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது, பயன் இருக்குதுன்னு.
0: விவசாயிகள் நண்பர்கள் இதை ஒரு உபரித்தொழிலாகவும் செய்யலாம். அதுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள்லாம் பயிற்சி தர்றதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யணுங்கிறது என்னோட விருப்பம்.
1: சரி, இப்போ ட்ரோன் அடிக்கன்னு விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை கூப்பிடலாம்.
0: நிச்சயமாங்க.
1: என்ன நம்பரை கூப்பிடலாம்?
0: என்னோட அலைபேசிக்கு வரட்டும். 94 43 0943.
1: இன்னொரு டைம் சொல்லுங்க.
0: 9443-023-94.

0: நண்பர்கள் இதை ஒரு உபரித்தொழிலாகவும் செய்யலாம். அதுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள்லாம் பயிற்சி தர்றதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யணுங்கிறது என்னோட விருப்பம்.
1: சரி, இப்போ ட்ரோன் அடிக்கணும் விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை கூப்பிடலாம்.
0: நிச்சயமாங்க.
1: என்ன நம்பரை கூப்பிடலாம்?
0: என்னோட அலைபேசிக்கு வரட்டணும். 94 43 0243 94.
1: இன்னொரு டைம் சொல்லுங்க.
0: 9444-33-02-394.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருங்கிணைந்த பண்ணையம். நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள்.
1: சரி, ட்ரோன் இல்லாம நாங்க
0: உங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கிறதுக்கு ஆலோசனை தரேன்.
1: வெரி குட்.
0: எனக்கு வந்து இடத்த காமிச்சாலே போதும். அங்க என்ன வேணும், அந்த சூழ்நிலைக்கு A to Z, விதை முதல் விற்பனை வரை நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, இந்த விவசாயம் வந்து மட்டும்தான் உங்களுடைய தொழிலா, இல்லாட்டி வேற ஏதாவது தொழில் எல்லாம் பண்றீங்களா?
0: நான் போட்டோகிராபி 25 வருஷமா புகைப்பட கலையில இருக்கேன். நான் அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: பாருங்க, மல்டிபிள் தொழில வந்து கலக்குறீங்க.
0: நிச்சயமா, ஒரே தொழில நம்ப கூடாதுல்ல. இதுமே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி இதையும் எடுத்துக்க வேண்டியதுதான். பல தொழில வச்சிருந்தாதான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும்.
1: அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மரா நாங்க உங்களை கருதலாம்.
0: நிச்சயமா.
1: சரி, ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து நீங்க வந்து மல்லி எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மல்லியில வந்து ஏற்படக்கூடிய அந்த நோய் மேலாண்மை பத்தி சொல்லுங்க.
0: மொட்டுப்பூ அதிகமா வருது, சிகப்பு புளிச்சு வருது, குருடுன்னு சொல்லுவாங்க, அப்படியே குறுக்கிக்கிட்டு வரும் பூ எல்லாம் பாத்தீங்கன்னா. அது எங்க பகுதியிலயுமே எங்களுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அது வந்து இயற்கை முறையில வந்து பஞ்சகவியா மீன் அமிலம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாதான் அதை ஓரளவுக்காவது கட்டு பண்ண முடியும். அப்புறம் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமா கெமிக்கல் மருந்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம பகுதியில நிறைய விவசாயிகள் அந்த தவறை தான் பண்றாங்க. ஓரளவுக்கு நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே சில நுண்ணூட்ட கலவைகளை தெளிச்சா லாபம் தான்.
1: சரி, எவ்வளவு வருஷத்துல இந்த பூச்செடிகள்லாம் மாத்தணுங்க?
0: ஒரு 15 வருஷம் ஆகும். 15 வருஷம் வரைக்கும் கூட அதோட பலன் தரும்.
1: சரி, இப்போ பூச்சிகள்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பண்ணலாம்?
0: விளக்கு பொறி எல்லாம் வைக்கணுங்க. நம்ம பகுதியில எல்லாம் பார்த்தா விளக்கு பொறியே வைக்கிறது இல்ல. இனக்கவரிச்சி பொறி எல்லாம் வைக்கணும், நிச்சயமா வைக்கணும். பஞ்சகவியா மீன் அமிலம் குறைந்த இடைவெளியில வைக்கணும். திருஜி கரைசல், போர்ஜி கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்.
1: நீங்க யூஸ் பண்ணணும் சொல்றீங்க, அதெல்லாம் வந்து வெளில வாங்குறதா இல்ல நீங்களே
0: என்னன்னு
1: நீங்க செஞ்சிருக்கீங்க?
0: உதாரணத்துக்கு முட்டை கரைசல், அதை வந்து செய்யலாம். எலுமிச்சம்பழ சார் எடுத்து அதுல முட்டை மூழ்கக்கூடிய அளவுக்கு போட்டுட்டு ஒரு 10 முட்டையை போட்டு ஒரு 10-20 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அப்புறம் எல்லாம் கரைஞ்சிருக்கும். அந்த கரைசல நல்லா கரைச்சி விட்டு ஒரு டேங்க் 30 மில்லி போட்டு அடிச்சோம்னா ஒரு நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி செலவில்லாத முறையில மீன் கழிவுகள், அந்த கழிவு எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவுக்கு வெள்ளம், ஒரு 4 பழம் வாழைப்பழத்தை போட்டு ஒரு 25 நாள் மூடி வச்சிருந்தோம்னா அதை வந்து எடுத்து அடிக்கலாம். யூரியா மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அது நல்லா இருக்கும். அதையும் செய்யலாம். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சோம்னா கொஞ்சம் செலவுகளை குறைக்கும்.
1: மீன் அமிலம் அப்புறம் முட்டை கரைசல், இது ரெண்டு மட்டும் தானா, வேற ஏதாவது இருக்குதா?
0: அது பஞ்சகாவியா.
1: பஞ்சகாவியா யூஸ்வலா நீங்க செய்வீங்க?
0: அது வந்து மாட்டு கோமியம் சாணம் வெண்ணெய் கரும்பு சாறு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா அதுவுமே செலவு இல்லாததுதான்.
1: சரிங்க, இப்போ இந்த மல்லிகைலாம் வந்து தண்ணியுடைய தேவை அதிகமா இருக்குதா குறைவா இருக்குதா?
0: இது வந்து 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சியா வரணும். மல்லிகைக்கெல்லாம் அது இப்ப சொட்டு நீர்ல போட்டோம்னா ரொம்ப நல்லது. அது யாரும் நம்ம பக்கம் பண்றது இல்லை. ஏன்னா தண்ணி எங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் எங்க பகுதியில். அதனால சொட்டு நீர் யாரும் அதிக அளவு பயன்படுத்துறது இல்ல.
1: உங்களுடைய மண் வந்து என்ன மாதிரியான மண்ணுங்க?
0: எங்களது வந்து செம்மண் கலந்தது. செம்மண்ணாவும் இருக்கும், மணலும் லைட்டா கலந்துருக்கும்.
1: இப்போ உங்க மண்ணுக்குன்னு தகுந்த சில வந்து சத்து எல்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்றீங்களா?
0: ஆமா, நாங்க தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துல இப்ப சமீபத்துல கூட மண் தினம் கொண்டாடினப்ப எங்க விவசாயிகள் கூப்பிட்டு மண் பரிசோதனை பண்ணி கொடுத்தாங்க.
1: சரி, அந்த மண் பரிசோதனை பண்ணும்போது என்னென்ன வந்து விளைவிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா?
0: ஆமா, என்னென்ன சத்துக்கள் குறைவா இருக்கு அந்த இதெல்லாம் அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க.
1: என்னென்ன லிஸ்ட் கொடுத்தாங்க, என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அதுல, அதுபடிதான் போட்டிருக்கீங்களா இல்லாட்டி அது எல்லாமே போட்டு?
0: அவங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க சொன்ன மாதிரி சில உடல் அளவுகளை கூட குறைய பண்ணிக்கிறது நல்லது, நல்லா இருக்கு.
1: இல்ல, அவங்க சொன்ன மாதிரி தான் வந்து பயிர் முறையெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்குதா?
0: ஆமா, பெரும்பாலும் அவங்க வாழைக்கு தான் பரிந்துரை பண்ணுவாங்க.
1: சரி,
0: அவங்க வாழை போடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு மல்லிகைங்கும் போது அவங்க அதுக்குமே சொல்றாங்க, தோட்டக்கலை சார்ந்த விஞ்ஞானிகள் இருக்காங்க.
1: சரி, இப்ப உங்க தோட்டத்துல வந்து வாழை போடணும்னா என்ன மாதிரியான இது தேவைன்னு சொன்னாங்க?
0: வாழைக்கு நம்மளது பண்ணி பார்த்துட்டேன், காவேரி ரகம் பூவன் அது கொடுத்தாங்க 1000 செடிக்கு நம்ம தேசிய வாழை இறைச்சி மையத்தின் மூலமா. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல அதுவுமே ஒரு பார்ட்டா தான் பண்ணினேன். அது நல்லா கொடுத்துச்சு. அது நோய் தாக்கமற்ற வீரியமுள்ள அந்த ரக கன்றுகளை தான் கொடுத்தாங்க.
1: அது போட்டா நல்லா வருமானம்,
0: நல்லா வருமானம், நோயெல்லாம் தாக்காது. ஏன்னா அவங்க வந்து திசு கன்றுகள் முறையில் அது உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்க ஒரு பார்மரா தான் சொல்றோம், நாங்கள பல பார்மரா பார்த்தோம்னா பல பேருடைய லிங்கேஜ் இருக்குதா? நிறைய பேர் உங்க பகுதியில் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க.
0: ஆமாம்.
1: ஸோ எல்லாரும் ஒரு கூட்டமைப்பு மாதிரி சேர்ந்து பண்றீங்களா? அதாவது
0: அதுவுமே ஒரு நாங்கள் குழு வச்சிருக்கோம், விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு, காய்கறி உற்பத்தியாளர் குழு. எங்க ஊர்ல ஒரு 100 பேர் சேர்ந்துருக்கோம், 5 குழு, ஒவ்வொரு குழுவுலயும் 20 பேர்.
1: அவங்க எல்லாமே என்ன மாதிரியான இது வந்து பண்றீங்க?

0: எங்க பகுதி எல்லாமே மல்லிகைப்பூ இல்லாத வீடே இருக்காதுங்க, தோட்டமே இருக்காது. அப்புறம் காய்கறிகள் பண்றாங்க, கீரை வகைகள் பண்றாங்க.
1: சரி, இப்ப மல்லிகைனா ஒரு சீசன்ல தான் கிடைக்கும், அப்ப மத்த வருமானம் வரணும் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க?
0: காய்கறிகள் போடுவாங்க, கீரை போடுவாங்க.
1: சரி, இப்ப ஒருங்கிணைந்த பண்ணணும்னா உங்களை கனெக்ட் பண்ணலாம். இப்ப வந்து நிறைய பேர் வந்து விவசாயத்துல வந்து பின்தங்கிதான் இருக்காங்க, சில பேர் வந்து விவசாயமானு யோசிக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: விவசாயமா அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க, இப்ப நிறைய பேர் விவசாயத்துக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுவும் படித்த இளைஞர்கள் மத்த ஃபீல்டுல உள்ளவங்க எல்லாம் வர்றாங்க. இப்ப பாருங்க, வேளாண் அறிவு மையத்துல போனீங்கன்னா இப்ப புது புது நபர்களா உள்ள வராங்க, அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கறாங்க.
1: இப்ப தென்னை மரம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க, இதே மாதிரி நிறைய மரங்கள்லாம் வளர்த்துக்கிறீங்க இல்லையா, அந்த மரம் வளர்ப்பு முறையில எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கீங்க?
0: தென்னைக்கு இடையில இந்த மகாகனி, செம்மரம் இது இருக்கிறதுனால ஒரு 20 வருஷம் கழிச்சு நல்லா எங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும்.
1: சரிங்க, இப்போ நந்திரி மல்லி தான் அதிகமாக அந்த பகுதியிலேருந்து தான் வந்து மல்லிகை எல்லாம் அதிகமாக வருது. நம்ம பகுதியிலேருந்து கிடைக்கிற மல்லிகை எல்லாம் வந்து எப்படி வந்து விற்பனை பண்றீங்க?
0: இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மார்க்கெட்டு கொண்டு போகிறோம், அப்புறம் ஸ்ரீரங்கம் சந்தைக்கு கொண்டு போகிறோம். ஆனால் ஒரே சீரான விலை எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதில் பல பிரச்சனைகள் இருக்கு. அதில் விற்பனை வாய்ப்புன்னு சொல்ல போனால் வெளியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க கடை வச்சிருப்பாங்க, நம்ம கொண்டு இந்த கடைக்காரங்க கூட அவங்க கமிஷன் முறையில் நம்ம வித்து தருவாங்க. 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் கமிஷன் வருது, 100 ரூபாய்க்கு வித்து கொடுத்தாங்கன்னா 20 ரூபா எடுத்துக்குவாங்க, 80 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து அதிகப்படுத்தணும், கமிஷனை குறைக்கணும், அதிகமா பூ இருக்கிறப்ப விலை குறைஞ்சிருது.
1: சரி,
0: அதுக்கு நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், எங்க பகுதியில மலர்களுக்கான ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்.
1: சீசன் இல்லாமலேயே எல்லா நேரத்திலையும் வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து பயனடைக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆமா, எல்லா விவசாயிகளும் பயன்கக்கூடிய அளவுல ஒரு சென்ட் ஃபேக்டரி வந்துச்சுன்னா எப்போ வேணாலும் பூவை கொடுக்கலாம், ஒரே நிலையான விலை கிடைக்கும். அப்ப நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வருவாங்க.
1: இல்ல, இப்போ நீங்க மல்லி மட்டும் தானே போட்டிருக்கீங்க, மல்லி மட்டும் இல்லாம பூமாலை தயாரிக்கிறதுக்கான நிறைய
0: எல்லா பூவுமே எங்க பகுதியில இருக்கு. ரோஸ் இருக்கு, சம்மங்கி இருக்கு, காக்கரட்டான் இருக்கு, முல்லை இருக்கு, கனகாம்பரம் இருக்கு, எல்லாமே கலந்து பண்றாங்க.
1: சம்மங்கிலாம் நம்ம பகுதியில விளையறதுலங்கிற மாதிரி சொல்றாங்க
0: இருக்கு, அந்த பக்கம் முதலைப்பட்டி கோப்பு இந்த பக்கம் பார்க்கும்போது செம்மங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ் அதிக அளவுல பண்றாங்க.
1: அது எந்த பகுதியில? இங்க
0: எட்டரை, முள்ளிக்குரும்பூர், கோப்பு, ஐலப்பேட்டை இந்த பக்கம், இங்கிட்ட போசமட்டி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம்.
1: சரி சரி, இப்போ விவசாயம் பண்றதுல செயற்கை பூச்சிக்கொல்லிகளும் அடிக்கிறீங்க, சோ இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டையும் மிக்ஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க, முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணதுக்கு என்ன வழி?
0: நஞ்சில்லாத உணவை உற்பத்தி பண்ணணும் நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இந்த ட்ரோன் எடுத்துட்டு கொஞ்ச நாள் வெளியில போன காலகட்டத்தில் தான் இந்த செயற்கை விவசாயம் பண்ண வேண்டியதாகி போச்சு. இப்போ நிறைய இளைஞர்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க, பாராட்டக்கூடியது. அது வந்து ஒரு 2-3 வருஷத்துல சரியாயிரும். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பெரிய மலைப்பா தோணும், ஒரு 2-3 வருஷத்துல சரியாயிரும். அதோடவே இருந்தோம்னா நமக்கு பலன் தான் அதிக அளவுல தரும் இயற்கை விவசாயம்.
1: இதை மாத்தம்னா என்ன பண்ணணும்?
0: நம்ம மறுபடியும் இறங்கி வேலை செய்யணும், கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், உடனடியா பலன் தராது இயற்கை விவசாயம். ஆனா பலன் தர வைக்கலாம், கொஞ்சம் இடைவெளி தேவை.
1: சரிங்க, இப்போ நெல்லு இந்த ஆடு மாடி கோழி எல்லாம் விற்பனை எல்லாம் எந்த மாதிரியான சாத்தியம், எப்படி?
0: நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்துலலாம் அவங்க சொல்றது தான் ரேட்டாக இருந்துச்சு சில வியாபாரிகள். இப்போ சமீப காலமாக நுகர்வு வாணிபக் கழகம் எங்கள் பகுதியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால அங்கே உள்ள விவசாயிகள்லாம் அவங்க சிட்டாடங்களை பதிவு பண்ணி எவ்வளோ இடம் இருக்குங்கிறத வாங்கிட்டு போய் பதிவு பண்ணிட்டு விளைஞ்ச நெல்களை கொண்டு அங்கே போடுறாங்க, அவங்களுக்கு உரிய விலை கிடைக்குது, எந்த தடங்களும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் கொடுத்துட்றாங்க. மற்றபடி கோழி முட்டைகள் இதெல்லாம் பக்கத்துலேயே லோக்கல் மார்க்கெட்டு சந்தை இருக்குது. அடர்த்தியை வச்சுக்கிட்டு எவ்வளவு அடர்த்தி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உடனே பணம் கொடுக்குறாங்க, வங்கி கணக்குலயும் ஏத்தி விடுறாங்க. அதனால இப்பெல்லாம் விற்பனை வாய்ப்பு எந்த பிரச்சனையுமே இல்லை.
1: சரி, இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்துல ஈடுபடுத்துக்க என்ன மாதிரியான செயல்முறைகள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இளைஞர்கள் மற்ற பணிக்கு போயிட்டு ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டாங்க, ஆனா உணர்வு பூர்வமா உள்ள பூர்வமா சுயசார்பா வர இப்ப நினைக்கிறாங்க நிறைய பேரு. அதனால அவங்க இயற்கை விவசாயத்துக்கு வர்றாங்க. இவங்கெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தணும், இறங்கி வேலை செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் இருந்துச்சு, மாடு இருந்தப்போ மாட்டு உழவுல ஓட்டினாங்க, இப்போ டிராக்டர் வந்துச்சு, அறுவடை கையில் எடுத்தோம் கருதீர் அடிக்க மிஷின் வந்துருச்சு, மருந்து கையில் அடித்தோம் இப்போ ட்ரோன் வந்துருச்சு. அந்த மாதிரி எளிதாக விவசாயத்தை ஆக்கக்கூடிய பல கருவிகள்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி வந்துருச்சு. வேளாண் பொறியியல் துறையில் பதிவு பண்ணி வச்சாலே போதும், உழுவுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் எல்லாமே பண்ணித்தராங்க மிக குறைந்த விலையில். அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பயன்படுத்திக்கணும்.
1: அது ஆக்சுவலாக விலை விற்கிற பொருளுக்கு சரியான விலை கிடைக்க விவசாயம் வந்து ஒரு அருகி வரக்கூடிய ஒரு தன்மையே இருக்குது. எடுத்துக்காட்டா சொல்ல போனா நீங்க வந்து

0: தேங்காயில் வெட்டுறீங்க 15 ரூபாய்க்கு தான் வெட்டுறீங்க, ஆனால் வந்து விற்பனை ஆகிறது 50 ரூபாய்க்கு, எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய இழப்பீடாக
1: நிச்சயமாக இது இழப்பீடு தான். அதுக்கு நம்ம வந்து தேங்காயை பறித்து பறையாக்கி நம்ம எண்ணெய் ஆட்டிக்கிட்டோம்னா அதில் லாபம் கிடைக்குது.
0: சரி, அந்த மாதிரியுமே
1: பண்ணுறாங்க விவசாயிகள் பண்ணுறாங்க.
0: நீங்க இப்ப என்ன ஆட்டுறீங்க?
1: ஆமா, நாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம், மீதி அந்த மாதிரி தான் தேனிக்கு கொடுத்துருவோம்.
0: பொதுவா வந்து தேங்காய் எண்ணெய்லாம் இப்போ கேரளாவில் அதிகமான பயன்பாடு இருக்குது, நம்ம பெரிய அளவு பயன்பாடு பண்றது இல்லையே.
1: அந்த அளவுக்கு இல்ல, சமையலுக்குமே இப்ப நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதை. அப்புறம் அன்றாட நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிறதுல இருந்து அதை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம்.
0: நிறைவா பார்த்தோம்னா வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் ட்ரோன் தொழில்நுட்பமும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய 2.5 ஏக்கர் நிலத்துல வந்து எல்லா விதமான இதுவும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: சோ அதன் மூலமா உங்களுக்கு மாதத்திற்கு எவ்வளவு வருமானம் வந்து உங்களுக்கு
1: ஓரளவு தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க.
0: சோ சக்சஸ்ஃபுல்லா இதை பண்ணிட்டு இருக்கீங்க.
2: வேளாண் பட்டம் பெற்று ஒரு இளம் முழு விவசாயியாக வேளாண் அறிவியல் நிலையத்தில் பல பயிற்சிகள் பெற்று வேளாண் தொழில் முனைவோராக நபார்ட் நிதி உதவியுடன் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து ஒரு சிறப்பான வெற்றி விவசாயியாக திகழ்ந்து வரும் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்களின் அனுபவ பகிர்வினை கேட்டீர்கள். நிலையான வருமானம், குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான வருமானம் வேணுமா? விவசாயிகளே, திட்டமிட்டு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யுங்க. விவசாயத்தை எளிமையாக்க இயந்திரங்கள் இருக்கு, விவசாயிகளுக்கு உதவ வேளாண் துறை இருக்கு. அப்புறம் எதுக்கு தாமதம்? களத்துல இறங்குங்க, வெற்றி பெறுங்க.

0: மெல்லிசை கிட்டீர்கள் தொடர்ந்து கேட்கலாம். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 14 தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் தங்கள் பெயர், ஊர், வட்டாரத்தை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் கணினியில் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவசாயிகள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களை கணினியில் பதிவு செய்து ஒப்புதல் பெற்று பின் மனுக்களை அளிக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் விவசாயம் சார்ந்த கருத்துக்களை, கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18 தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29 தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 04-31 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருவாரியான இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு செய்வதால் களைகள் பெருக்கமடைவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிர் சாகுபடியின் போது களை பிரச்சினை வெகுவாக குறைகின்றது. உழவு செய்யாத வயல்களில் மழைப்பொழிவின் பொழுது மழைநீர் வயலில் சேகரிக்கப்படாமல் வீணாகின்றது. இதனால் மேல்மண் அரிமானம் ஏற்படுவதோடு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் விரயமாகின்றது. உழவு செய்வதால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு வயலிலேயே மழைநீர் கிரகிக்கப்படுகிறது. இதனால் நிலப்பரப்பின் கீழ் ஈரம் காக்கப்படுகிறது. பூச்சி பூஞ்சாணங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உழவு செய்வதனால் முன்பருவ விதைப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும். முன்பே உழவு செய்த நிலத்தில் மறு உழவு செய்து விதைப்பது சுலபமாக இருக்கும். இதனால் அடிமண் இறுக்கம் நீக்கப்படுவதுடன் நீர் கொள்திறனும் அதிகரிக்கும். விளைச்சலும் 20% வரை அதிகரிக்கும். எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்து எதிர்வரும் பருவ காலங்களில் அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் பருவமழை குறையக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எனவே இதனை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வயல்வெளிகளில் பணிகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நிலத்தடி நீர் குறையும் அபாயம் உள்ளதால் தற்போதுள்ள நீரினை தேவைக்கு அதிகமாக செலவிடாமல் முறையாக பயன்படுத்தலாம். பாசன நீர் வீணாவதை தடுக்கும் வகையில் பயிர்களுக்கு நுண்ணீர் பாசனம் முறை மூலம் காலை அல்லது மாலை நேரங்களில் நீர்ப்பாசனம் செய்யலாம். பயிர்களில்

0: இருந்து அதிகப்படியான நீர் ஆவியாகி வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கையோலின் 3% அல்லது 2% டை அமோனியம் பாஸ்பேட்டுடன் 1% பொட்டாசியம் குளோரைடை காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்கலாம். தோட்டக்கலை பயிர்களை புதிதாக நடவு மேற்கொள்ளும் விவசாயிகள் வெப்பத்தினை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து நடவு செய்யலாம். மேலும் நிலப்போர்வை மற்றும் நுண்ணீர் பாசன முறைகளை பின்பற்றலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு முறையாக நுண்ணீர் பாசனம் அமைத்து அங்கக நிலப்போர்வை மரங்களுக்கு அமைத்திடலாம். அவ்வப்போது பயிர்களில் ஏற்படும் மாற்றத்தினையும் கவனிக்க வேண்டும். 5 முதல் 6 மாதங்கள் வளரும் காய்கறி பயிர்களின் பரப்பை குறைத்து 2 முதல் 3 மாதங்களில் முடியும் காய்கறிகளை அதிகளவு பயிரிடுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம், சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்ற அளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள், நுண்ணுயிர் கலவை, யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு ஒரு முறை கிளறிவிட வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார்.
2: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடு.
2: நேர்களே, 8 மணி செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை உங்க விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-1 நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவை ஒட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பிரதமர், மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் 45 நாட்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் மேற்காசிய நெருக்கடி தொடர்பான 5வது உயர்நிலை அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் இதனை தெரிவித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிரதமரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், மெட்ரோ பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, ஓராண்டுக்கு அத்தியாவசியமற்ற தங்கம் வாங்குவதை தவிர்ப்பது உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் கடைபிடிக்க வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், எரிபொருள் சிக்கனம், பொது விழிப்புணர்வு மற்றும் பொறுப்பான நுகர்வு பழக்க வழக்கங்களை ஒருங்கிணைந்த முறையில் அமைச்சகங்களும் மாநிலங்களும் கண்டறிய வேண்டுமென வலியுறுத்தினார். இந்தியாவில் உணவு கையிருப்பு போதிய அளவு இருப்பதாகவும் பற்றாக்குறை இல்லை எனவும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையுடன் இணைந்து வேளாண் மாற்றத்தின் மூலம் சுகாதாரத்திற்கான அறிவியல் என்ற

முன்னெடுப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், உற்பத்தி செய்யப்படும் உணவு மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அமைவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றார். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களில் 233 பேர் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பாமகவின் திரு அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக அவர்களது இல்லத்தில் நேரில் சந்தித்தார். அஇஅதிமுக இரு அணிகளாக பிளவுபட்டுள்ளது. மொத்தமுள்ள 47 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 17 உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து அவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ததாக கூறி தற்காலிக சபாநாயகரிடம் இன்று மனு அளித்துள்ளனர். அதேவேளையில் 30 பேர் கொண்ட அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு எஸ் பி வேலுமணியை அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்துள்ளதாக மனு அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக இரண்டாக உடைந்துள்ளது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளங்கலை பட்டப்படிப்பிற்கு இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபில்ம் இன்ஸ்டியூட் .tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 12 தேதி முதல் அடுத்த மாதம் 2 தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா, உதவித்தொகை, பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட 140 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 238 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி வாழவந்தான்கோட்டை துணை மின் நிலையத்தில் வரும் வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் ஜெய் நகர், திருவேங்கட நகர், குத்தைப்பார், கிளியூர், திருநெடுங்குளம், பெரியார் நகர், எழில் நகர், வாழவந்தான்கோட்டை, மாங்காவனம் உள்ளிட்ட பகுதிகளில் அன்றைய தினம் காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என இந்த மையம் கூறியுள்ளது. ஐசிசி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தரவரிசை பட்டியலில் 118 புள்ளிகளுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. தரம்சாலாவில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 65 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

மழை பெய்யக்கூடிய இரவுகள்ல, ஜன்னல் அருகே அமர்ந்து கேட்கக்கூடிய மெலடிகள்ல, தொலைதூர பேருந்து பயணத்துல காதில் விழக்கூடிய பாடல்கள்ல, தனிமையை கூட இனிமையாக்கக்கூடிய ஒரு பின்னணி இசை இதுதாங்க நம்ம தமிழ் திரை இசை. அப்படிப்பட்ட எவர்கிரீன் 80-90களோட இன்னிசையை பற்றி சொல்லவா வேணும். காலங்கள் கடந்தும் காற்றலைகள்ல தவழ்ந்து கொண்டேதான் இருக்கும் இடைக்கால ராகங்களை உங்க விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க சுழி

காலை தேநீரோடும் மதிய வேலைகளோடும் இரவு நினைவுகளோடும் பல வருடங்களா நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல வானொலியோட உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கமான நினைவுகளை உங்களோட குரல்ல எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு பாடல் உங்களை அழ வச்சிருக்கலாம், ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கலாம், ஒரு குரல் உங்க வீட்டுல ஒருத்தராவும் கூட மாறி இருக்கலாம். அந்த உணர்வுகளை அந்த நினைவுகளை உங்க குரல்ல பதிவு செஞ்சு 9384602 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. வர புதன்கிழமைக்குள்ள உங்களோட பதிவுகளை நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்கள் நினைவுகளும் இந்த பிறந்த நாளின் இனிய இசையாகட்டும்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, வானொலி நிலையத்துக்கு பேச வந்திருக்கீங்க இரவு இசை இனிமையில். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்களேன்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் குமரகம் சரவணன் வசந்தி.
0: குமலூர் சரவணன். சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: லவ் டுடே
0: அருமை சார், அருமை பாடல் கேட்போம் சார். நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: இரவின் அமைதியோடு கலந்து வரும் இதமான ராகங்கள். இரவு இசை இனிமே கேட்டு நெஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணை மடத்தினர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்கிருந்துங்கய்யா? கார்த்திகேயன், என்ன விருப்ப பாடல் வேணுங்க? மரகதவினை படத்திலிருந்து பாடல் கொடுத்துடலாம். உங்க இணைப்புல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.
1: சரி மேடம்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது இரவு இசை இனிமே இதமான பாடல்கள் இரவு கேட்ட விதமாக நேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: தஞ்சாவூர்ல இருந்து பழனிவேல் சார்.
0: பழனிவேல் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து அந்தி வருணம் சார்.
0: அருமை சார், பாடல் கேட்போம். நன்றி.

0: விண்மீன் இரவுகளுக்கு பின்னணி இசையாகும் இரவு இசை இனிமை கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கமா,
0: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
1: நான் சிதம்பரம், புவனையில இருந்து சுமதி பேசுறேமா.
0: சொல்லுங்க சுமதி அவர்களை, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து புதுநிலவு படத்துல இருந்து தென்பாண்டி தென்றல் வந்து அந்த ஒரு பாட்டு கொடுங்க.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். வெகேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சம்மர் ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கன்னு?
1: சிறப்பா போயிட்டு இருக்குமா. மூணு நாளா எங்க ஊர்ல மழைமா, அதனால கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் தெரியலங்க.
0: மழையா இருக்கிறதுனால அதனால அப்படி இதமா பாடல் கேட்டிருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: நன்றி உங்கள் இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம் சரிங்களா?
1: நன்றிமா.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சத்திரபுரம் பரமேஸ்வரி பேசுகிறேன்.
0: பரமேஸ்வரி என்னம்மா? சத்திரமனையா?
1: சத்திரப்பட்டி.
0: சத்திரப்பட்டியா, சரிங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: உன்னைய தேசத்துலேருந்து விஜயகாந்த் பாட்டு.
0: சரிங்க, நன்றிங்கம்மா.

0: 8:41 ஆகும்போது நேரில் கேட்டு நிற்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்கள் இரவு இசை இனிமையில். அடுத்ததாக இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சொல்லுங்க,
0: என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: ஒரு நாள் உன்னை
0: பாடல் வழங்கிடலாமா?
1: இணைப்பில்
0: வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

0: 8:47 நாம் இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். உங்கள் பேர்?

0: என் பேர் மீசமணி சார், கோண்டா குறிச்சியிலிருந்து பேசுறேன் சார்.
1: ஓஹோ, இந்த மீசை மணி. சொல்லுங்க
0: ஆமாம் சார்,
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
0: அந்த முதல் மரியாதையில் வந்து வெற்றி வரும் வாசம்.
1: இந்த படமும் இந்த பாடலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்ப வந்தாலும் இதுதான் கேக்குறீங்க.
0: ஆமாம்
1: அவ்வளவு
0: சார், அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு சார், பாடும்போது அவர் சூப்பராக இருக்கும்.
1: ஓ, சேர்ந்தே பாடுவீங்களோ?
0: ஆமாம் சார்,
1: சரிங்க மணி ஐயா, பாடல் கேட்போம். நல்லா அழகா
0: நல்லா இருக்கீங்க
1: சிரிக்கிறீங்க.
0: சார். எல்லாம்
1: நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். உங்களை மாதிரியே நாங்கள்
0: சரி
1: நல்லா
0: சார்,
1: இருக்கோம்.
0: ரொம்ப நன்றி
1: நன்றி
0: சார்.
1: சார்.

தேதி நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்க அனுபவங்களை உங்கள் குரல் பதிவா 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு புதன்கிழமைக்குள்ள அனுப்புங்க. நம் திருச்சி வானொலிக்கு

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிறைவு செய்யக்கூடிய நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா?
1: வணக்கம். வட்டப்பட்டி ஜெயிச்சு பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அதாங்க, பூவே முனக்காவல இருந்து
0: பூவே
1: மச்சனிச்சு வர்ற நேரம்
0: பாடல் கொடுத்துடலாமா? இனிப்பில் வந்ததுக்கு நன்றிமா.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: நன்றி நன்றி.

இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கும் உங்களுக்கு விருப்பமான 80 90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

0: causes the big cat maintain ecological balance, protecting vast landscape, biodiversity and water resources.
1: Benchmark domestic equity indices fell around 1.5% today as a fresh flare-up in U.S. and Iran tensions led to a rise in crude oil prices and dampened investor sentiment. The BSE Sensex plunged 1,313 points to close at 76,015. The NSE Nifty lost 360 points to settle at 23,816. The India Meteorological Department, or IMD, has forecast heat wave conditions over Gujarat, Madhya Maharashtra, Marathwada, Rajasthan and West Madhya Pradesh tomorrow. Meanwhile, heavy rainfall is likely to prevail over Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. In Delhi NCR, cloudy skies are expected over the national capital tomorrow. On to sports. In cricket, India continues to hold the number one position in the latest ICC men's ODI team rankings following the annual update released today. India's rating slipped by 1 point from 119 to 118. New Zealand is on the second position, gaining 2 points to move up to 113. Australia stayed at the third spot with an unchanged rating of 109. The biggest movement inside the top five came from South Africa, which climbed above Pakistan to move into the fourth place. And in IPL cricket, Punjab Kings were 180 for 2 in 11.3 overs against Delhi Capitals in Dharamsala when reports last came in. Earlier, Delhi Capitals won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls upon citizens to unite to ease burden on national resources, terms West Asia conflict one of decades' biggest crises. Government assures no shortage of petroleum as the country holds 60-day stock of crude oil and natural gas and 45 days of LPG. Centre notifies implementation of Viksit Bharat G. Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, central Maharashtra, Rajasthan and west Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான துணை மருத்துவ படிப்பு வாய்ப்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
6: பிளஸ் டூ ரிசல்ட் வந்து கடந்த வாரம் வந்து வந்திருக்கு. மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஆர்வமும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில வந்து நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்றா போல இப்ப வந்து நிறைய படிப்புகளும் கூட மருத்துவத்துறையில வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். என்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு சார்? அலைடு மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன என்ன மாதிரியான படிப்புகள் இதுல இருக்கு?
5: குறிப்பா எல்லாருமே வந்து நம்ம முதல்ல டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். இப்ப வந்து நீட் வந்ததுனால நீட்ல வந்து மாணவர்கள் வந்து பல பேருக்கு வந்து அடைய முடியாமல் ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஆனா மருத்துவம் சார்ந்த தொழில செய்யலாம் அப்படிங்கறதுக்கு பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து தமிழகத்தில இருக்குது. அவங்க எடுக்கும்போது இதுவும் வந்து ஒரு புனிதமான தொழில், டைரக்ட்லி டீல்ஸ் வித் பேஷண்ட் கேர். நீங்க சொசைட்டிக்கு செய்ய மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தி இதுல கிடைக்கும். நம்ம எப்படி கோவிட் பேண்டமிக்க ஒரு 89,283 நோயாளிகளை வந்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நம்ம காப்பாற்றணும்னா அது மருத்துவர்களால் மட்டுமே கிடையாது. அது சாத்தியமானதுக்கான முக்கியமானமே காரணம் என்னன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், அதாவது பாராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இணைந்து செய்தனால்தான் நம்மளால வந்து வெற்றிகரமாக நோயாளிகளை காப்பாற்ற முடியுது. பிஎஸ்சி கோர்சஸ் ஒரு 23 கோர்சஸ் கிட்டத்தட்ட இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், அதாவது மருந்தியல் துறை அதை மட்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா நீ பி ஃபார்ம் சொல்லுவோம். அதே மாதிரி செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு, டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம் கோர்ஸ் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் நான் வந்து ஒருத்தரை சந்திச்சேன், அவங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில் இருக்காங்க. அவங்க அவருடைய பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க, 3 ஆண்டுகள் முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ நௌ ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் எ கலெக்டர் இன் டெல்லி கவர்மெண்ட். இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து போலீஸ் உடையோட இருந்தாரு. அவருடைய பேசிக் இது என்ன அப்படின்னு

0: நர்சிங் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதிட்டு டிஎஸ்பி தமிழ்நாடு கேடர்ல செலக்ட் ஆகி இப்ப வந்து தமிழ்நாட்டில் இப்ப சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு அடிப்படை கோர்ஸா கூட வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட உங்களால வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பல்வேறு விதமான அந்த அலைடியல்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பி பத்தி நீங்க சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி ஒரு செர்பல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டுடைய ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். மேலை நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவர்களுக்கான வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள், பிஏஎஸ்எல்பி. அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்சி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
1: ஸ்பீச் தெரபிஸ்ட்,
0: அதுதான் பிஏஎஸ்எல்பி. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்க இன்னும் நீங்க மேலை நாடுகளுக்கும் சரி, அங்க குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து காது கேளாமையினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு, அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட் என்ற சர்ஜரியை பண்ண பிறகு, போஸ்ட் சர்ஜரி பிறகு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தான் ரொம்ப வைட்டல். கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய செட்டிங்ஸ் உட்கார வேண்டியது இருக்கும். வந்த பிறகு அந்த குழந்தை வந்து பாடி ரைம்ஸ் சொல்ற வரையும் நான் பாத்திருக்கேன். சோ அந்த எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொடுக்கற அந்த பயிற்சி என்பதுதான். சோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு கோர்சஸ் எல்லாம் வந்து நமக்கு அலைட் ஹெல்த் கோர்சஸ்ல இருக்கு. இப்ப சென்ட்ரலைஸ்டா இதை மானிட்டரிங் பண்றதுக்கும், இந்த கோர்சஸ் பத்தி முழுமையாக மானிட்டர் பண்றதுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் கோர்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி எம்பிபிஎஸ் வந்து என்எம்சி கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் மெடிக்கல் கமிஷனும், அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து ஐஎன்சி ஒன்னு இருக்கு, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில் இருக்கு. அந்த கவுன்சில் வந்து நர்சிங் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு வைக்கலாம், எவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து மொத்தமே வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்றதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்ப உருவாகுது. இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான அலைட் ஹெல்த் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்ப அதனால நிறைய கோர்சஸ் இருக்கு. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாம போது, கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 56% வேகண்டா இருந்தது கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாம,
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுது பற்றிய தகவல்கள்.
0: அதனாலதான் நான் உண்மையிலே நான் ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
0: இந்த விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியாத காரணத்தினால அதை வந்து நம்ம அப்ளை பண்றது எப்படி, அதோட டிராப் அவுட் ஆயிட்டு இல்லன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் டூட போயிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க,
1: ஏதோ ஒரு டிகிரியை போய்
0: ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அந்த மாதிரி போறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான எதிர்காலமும் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்தி கொள்ள முடியும், அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனும் முழுமையாக இருக்கும்ன்றது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த நான் பிஎஸ்சி நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 வருஷம் கோர்சஸ் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு, ஒரு 15 சர்டிபிகேட் கோர்சஸ், அதாவது 1 இயர் கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசிஜி டெக்னீஷியன், இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க, அது ஒரு 1 இயர் முடிஞ்ச பிறகு சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கும். அது நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு இசிஜி டெக்னீஷியன் உடனே சேரலாம். உங்களுடைய அடிப்படை விஷயத்தை வந்து நீங்க உங்களால உயர்த்துக்கணும். பம்ப் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்கு, அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதாவது ஆபரேஷன் தியேட்டர்ல வேலை செய்யறதுக்கு, கார்டியாக தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய அந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ், அது மாதிரி ஒரு சர்டிபிகேட் கோர்சஸும் இருக்கு. போன முறை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு வந்து நான் செலக்ஷன் கமிட்டியில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த கோர்சஸ் எல்லாம் என்ன எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தேன். அதனால வந்து இது எனக்கு இதுல உள்ள நடந்த விஷயங்கள் தெரியும். சோ அப்போ வந்து என்ன பண்ணா, அரசாங்கம் வந்து சரி எதற்காக இந்த 56% வந்து சேரல அப்படிங்கறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்ப எவ்வளவு ஃபில் ஆகுதுங்கறத முடிஞ்ச பிறகு இதனுடைய ப்ராசஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்து நோட்டிபிகேஷன் வரும், ப்ராஸ்பெக்டஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுவோம், ப்ராஸ்பெக்டஸ் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து நோட்டிபிகேஷன் கொடுப்போம். இந்த நோட்டிபிகேஷன் பேப்பர் எல்லா தினசரி பத்தியெல்லாம் வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் போட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு பிறகு அகைன் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும், எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அந்த கவுன்சிலிங். செப்டம்பர் வரையில இது நடக்கும். சோ அந்த எண்டு முடிஞ்ச பிறகு இந்த முறை போ என்ன பண்ணும் சொன்னீங்கன்னா, போன ஆண்டு அதாவது 25-26 முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சரண்டர் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேரடி பார்வையில் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்க ஃபில் பண்றதுக்கு உங்க காலேஜில் வந்து ஜாயின் பண்ற மாதிரி கோர்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணும். சோ அந்த மாதிரி

0: முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா முழுமையாக வந்ததான்னா
1: நம்ம நிகழ்ச்சி வாயிலா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
0: கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ அரசும் வந்து பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுக்குது. மக்களும் இதுக்கான விவரங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு நீங்க செலக்ஷன் கமிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த காலேஜஸ்ல எந்தெந்த சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதனுடைய பேசிக்கான எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் கூட அங்கே தொலைபேசி எண் இருக்கு. அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனடியாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்திலுமே நம்ம வந்து உதவி பண்ணி அந்த மாணவர்கள் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். பிளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 37,000 மாணவர்கள்கிட்ட வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்றது கேள்விப்பட்டேன். அதுக்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா இப்போ இந்த டெலி கவுன்சிலிங் மூலமாக மனநலம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுக்காக நம்ம தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது இயற்கை.
1: உடனே வந்து அடுத்த துணைத் தேர்வுகளும் நடக்க
0: போகுது, துணைத் தேர்தல் நடக்குது, ஏதாவது வகையில அடுத்த கட்டமா வந்தலாம். இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவே கிடையாது. பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த படிப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கருத்தையும் நீங்க முன் வச்சீங்க. அதுவும் இல்லாம இதனுடைய இந்த கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புமே வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மேலும் அந்த இணையதளம் வாயிலா வந்து விண்ணப்பிக்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களை வந்து மாணவர்கள் வந்து அந்த தொலைபேசி எண்ணிலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இணையதளம் அப்படின்றதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: இணையதளம் வந்து www.tnmedicalmedicalselection.org என்கிற இணையதளத்தில் அவங்க வந்து டைரக்டா அவங்க எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்கலாம். தொலைபேசியில் நீங்க கான்டாக்ட் பண்றதா இருந்தா 044-298-62046 என்கிற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்க அழைச்சிங்கன்னா பாராமெடிக்கல்னு சொல்லி டெப்டி டைரக்டர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்பந்தமாக கீழ்பாக்கம் மருத்துவக்கல்வி இயக்குநரகத்தில் தனியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு அடிஷனல் டைரக்டர் இன்சார்ஜ், பாராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமே அவங்க இருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வி வாண்டட் டு ஹெல்ப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் அவங்க வரணும். இவ்வளவு சீட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து வீணா போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது அதுவும் அது தெரியாம சில பேர் வந்து போயிட்டு பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய காசே பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் தான் வரும்.
1: மிக குறைந்த கட்டணத்துல வந்து ஒரு தரமான கல்வி
0: கிடைக்கும். இது வந்து நீங்க பிரைவேட்ல போகும்போது அதிகமாக இருக்கும், 10 மடங்கு மேல கட்டுற மாதிரி இருக்கும். 33,000-43,000 அந்த ஃபீஸ் பிக்ஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்திருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸ் ஒரு நல்ல நீங்க மென்டார்ஸ் நீங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாராவது இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்வதோ இல்லது எங்க மருத்துவக்கல் இயக்குநரகத்திலே வந்து கூட நீங்க வந்து இதுல எது நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிற டீடைல்ஸ் நீங்க கேட்டு கூட நீங்க வந்து பயன்படலான்றதுதான் என்னுடைய வீடு.
1: நிச்சயமா சார், அதாவது என்ன இணையதளத்துல தொடர்பு கொள்ளணும், எந்த தொலைபேசியில தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு. நம்ம வந்து அதை ஒன்றொன்றா வந்து நம்ம பாத்திரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோர்சஸ் பத்தி தெரியறது அப்படிங்கறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் போது என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இந்த கோர்ஸ் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஎஸ்சி டிகிரியில வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க.
0: பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி ஃபார்மசி, அப்புறம் பிஏஎஸ்எல்பி, அதான் நான் சொன்னீங்களா இந்த ஆடியாலஜி அந்த கோர்ஸ், ஸ்பீச் தெரபிஸ்ட் பத்தி, அப்புறம் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப சவுதி போன்ற நாடுகள்லாம் அதுக்கு டிமாண்ட் அதிகம், அப்புறம் கார்டியாக் டெக்னாலஜி, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கி தெரப்பி, லீனாக் தெரப்பி எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து நீங்க லேப் சம்பந்தம் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, டிப்ளமா கோர்ஸ் இருக்கு,
1: பேச்சுலர்
0: ஆஃப் லேப் டெக்னீஷியன்ல பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ்னு இருக்குங்க. இது இல்லாமல் பிஏஓடின்னு இருக்கு, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ், இப்போ நீங்க டயாலிசிஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான். அதுல வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு, பிஎஸ்சி கோர்ஸும் இருக்கு. பிஎஸ்சி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வேலைவாய்ப்புங்கிறது உத்தரவாதம். ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாடுல இருக்கவங்க வந்து அவர்கள் மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு சேஃப்டி என்ஷூர் ஆகும்.
1: தவறான
0: ஏஜென்ட் மூலமாக அந்த பணம் கொடுத்து இங்க கொடுத்து வீணாக போகாம இந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் மூலமாக போகலாம். இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்சஸ் தேவைங்கிறது நம்ம கிட்ட தான் வராங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஜெர்மன் வந்து எங்களுக்கு மேண்டேட்டே தேவை, அந்த கோர்ஸை வந்து நாங்க ஃப்ரீயா கத்து கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் முடிச்சு அந்த சர்டிபிகேட் பண்ண பசங்க பிளஸ் அந்த டிப்ளமோ நர்சிங்கோ இல்ல பிஎஸ்சி நர்சிங்ல இருந்தாலும் அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது, வென்டிலேட்டர் ஹேண்டில் பண்றது,

0: மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஆப்டோமெட்ரி, கண் சம்பந்தப்பட்டதை பத்தி பாக்கிறதுக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட் சொல்லுவாங்க.
1: எல்லா இடத்துலயும் வந்து கண் மருத்துவரே போயிட்டு பார்க்க முடியாது.
0: அவங்க தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ட் எரர்லாம் அசஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பெக்டகல்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சைஸ் போடுறதெல்லாம் பார்த்து. டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் இருக்கு, ஆரோக்கியத்திலே இருக்கு, கண் ஆஸ்பத்திரிலேயே அந்த மருத்துவமனைகளே இருக்கு. அப்புறம் நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டது பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி 19 விதமான பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் 19 மாதிரி கோர்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து +2 பாஸ் பண்ணிருக்கணும். அதுல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம், இல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இப்போ இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஓபன் எஜுகேஷன் சிஸ்டத்துல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க.
1: அது
0: மாதிரி கிடையாது, அதுவும் எலிஜிபிலிட்டி வருங்க. கிரைடீரியாலாம் வந்து நான் சொன்ன வெப்சைட்ல போனீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது உங்களுக்கு விளக்கங்கள் தெளிவா இருக்கும். அதே மாதிரி பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஓசிபி கேட்டகரியில 45% அக்ரிகேட், இந்த மூணு விஷயங்களையும் பாஸ் பண்ணிருக்கணும், 45% அக்ரூவ் பண்ணிருக்கணும். எஸ்சி எஸ்டி அண்ட் எம்பிசி பிசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 40% அக்ரிகேட் இருந்தா போதும். இந்த மூணு விஷயம் பேசிக்கா இந்த மாதிரி கோர்சஸ் இருந்தது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது முக்கியம், அதுல இல்லது பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ் நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவா இருக்கும். அது மாதிரி நீங்க நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஆன்லைன்லயே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், அப்ளை பண்ணிடலாம்.
1: துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில நிறைய தெரிந்து கொண்டோம் நேயர்களே. இதன் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு. நேரம் இப்போது 9:30. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது மதுராசப்பட்டினம் படத்திலிருந்து பாடல்.

0: மதராசப்பட்டினம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்ததாக பாடல் ஒலிக்கிறது கஜினி படத்திலிருந்து.
1: Some more.

கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு. நேரம் இப்போது 9:43. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஜீரோ படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்ததாக பாடல் ஒலிக்கிறது அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து.

கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு. இது இனியராகும் நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக ஒலிக்கிறது தொடரி படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்று இதில் சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக ரிஷபா அஷ்ட என தொடங்கும் ராகமாளிகை பாடல், இயற்றியவர் தர்மபுரம் ஆவ் கோவிந்தராஜன். ஆதி தாளம்.

அரங்கிசையில் இனி லாவண்ய ராமா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பூர்ணஷட்ஜம் ராகம், ரூபகதாளம்.

அரங்கேசியில் இனி பத்மாவதி ரமணன் என தொடங்கும் பூர்வ கல்யாணி பாடல். மிஸ்ரச்சாப்பு தாளம் இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:28. திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸின் அரங்கிசையில் இன்று நாம் சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடர்வது சரி எவரம்மா, பைரவி ராகம், கண்டச்செப்பை தாளம். இயற்றியவர் சியாமா சாஸ்திரி.

0: இதுவரை இன்றைய அரங்கிசையில் சின்னமனூர் ஏ விஜயகார்த்திகேயன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.
1: நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவடைந்தது. மீண்டும் நம்முடைய ஒலிபரப்பு நாளை காலை 5:45 மணிக்கு துவங்கும். நன்றி. ஜெய்ஹிந்த்.